நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கிறுக்கு பயப்படலாம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அடிங்க.
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டேய் அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
1: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களிலே பெரும்பாலானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம், நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பது. மனதிலே பெரிய பெரிய நோக்கங்கள் இருக்கும், வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கை இருக்கும். சரி, அதற்கான செயல்களை செய்ய துவங்கலாமா என்று கேட்டால், சரியான சந்தர்ப்பம் அமையட்டும், அதற்குண்டான ஒரு தோதான சூழ்நிலை அமையட்டும், அப்போதுதானே செயல்பட முடியும் என்று கேட்பார்கள். உண்மையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை, அதாவது வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை, நாம் மிகப்பெரிய நற்பலன்களை அடைவதற்கான வாய்ப்பை எது ஏற்படுத்தி கொடுக்கும்? வாழ்க்கை தானாக நம்மிடத்திலே வந்து வழங்காது என்பதுதான் நிதர்சனம். அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை நாம் தான் உருவாக்க வேண்டும். எப்படி? நீங்கள் செய்ய நினைக்கின்ற அந்த நற்செயல்களை, வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய செயல்களிலே நாம் ஈடுபடும் போது, மும்முரமாக முனைப்போடு நாம் செய்யும் போதுதான், அதாவது முயற்சியிலே நாம் ஈடுபடும் போதுதான், இடைநிறுத்தாமல் விடாமுயற்சியாக அதை கடைபிடிக்கும் போதுதான் அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றே உருவாகும். அது ஏதோ ஆகாயத்திலிருந்து தானாக வந்து விழும் என்றும், அப்படி அது நம்முன்னால் விழுந்த பிறகு நாம் அதன் மூலமாக வெற்றியை நோக்கி நகர்வதற்கான செயல்பாடுகளை செய்ய துவங்கலாம் என்றும் காத்திருந்தால், வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பு மட்டுமே நமக்கு துணையாக அமைந்துவிடும். ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த வெற்றி கோப்பையை எடுத்து கொடுக்கட்டும், அதன் பிறகு நான் ஓடுகிறேன் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்கும்? நீங்கள் களத்திலே இறங்கி ஓட வேண்டும், எல்லோரையும் விட முந்தி செல்ல வேண்டும், முதல் நபராக போய் வெற்றி கோட்டை தொட வேண்டும். அப்போதுதான் அந்த கோப்பையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே உருவாகும் இல்லையா? அதுபோல நல்ல நோக்கங்கள் உங்களிடத்தில் இருக்கும் போது, வெற்றி பெறுவதற்கான விருப்பம் உங்களிடத்திலே இருக்கும் போது, அதற்கான செயலில் முதலிலே இறங்குங்கள். அந்த முயற்சியிலே நீங்கள் உங்களை மூழ்கடித்துக் கொள்ளும் போது, நீங்கள் விரும்பிய அந்த வெற்றி உங்களை நோக்கி வருவதற்கான சந்தர்ப்பம் தானாக உருவாகும். உங்கள் உழைப்பே அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கும். அந்த வகையிலே இன்றைய தினம் நிறைய நன்மைகள் உங்களை நோக்கி வந்து சேருவதற்கான சந்தர்ப்பங்களை உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு உருவாக்கி தருகின்ற ஒரு உன்னதமான நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த பொன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502529 40.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம் மீது நாமே பரிதாபப்பட்டுக் கொள்ளக்கூடாது. இந்த சுய பச்சாதாபம் என்று சொல்வார்கள், அது நம்மிடம் இருந்து வெளிப்பட்டு நமக்கு எதிராகவே செயல்படுகின்ற மிக மோசமான ஒரு உணர்வு. தத்துவ ஞானி செனகா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சுய பச்சாதாபத்திடம் ஜாக்கிரதையாக இருங்கள், அது உங்களை முடக்கி போடுகின்ற ஒரு சிறையாக எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும் என்கிறார். அது எப்படி நம்மை அது முடக்கி போடும்? நம்முள்ளே இருந்து எழுகிற உணர்வு தானே. கொஞ்ச நேரம் உழைக்கிறீர்கள், பொதுவாக உழைத்தால் உடலிலே ஒரு சோர்வு வரும், அது இயல்புதான். பாவம், நீ நீண்ட நேரமாக உழைத்துக் கொண்டே இருக்கிறாய், கொஞ்ச நேரம் உழைப்பதை நிறுத்து என்று உங்கள் மீது நீங்கள் படுகிற இரக்கம் உங்களை ஓய்வெடுக்க சொல்லுமேயானால் நீங்கள் உழைப்பதை நிறுத்திவிடுவீர்கள். எல்லோரும் உழைக்கின்ற அளவு என்ற ஒன்று இருக்கிறதே, ஒரு சராசரியான அளவு. அதை கடந்து யார் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லோரை காட்டிலும் அதிகமான வெற்றி என்பது கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் உழைத்த உடனேயே உங்கள் மீது நீங்களே இரக்கப்பட்டு கொண்டு உங்களுக்கு நீங்களே ஓய்வை கொடுத்து உட்கார வைத்து விட்டால் எப்படி நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் ஒரு சிறந்த நிலையை பெற முடியும்? இன்றைக்கு மாபெரும் சாதனை படைத்தவர்களை எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சராசரியான நிலையை காட்டிலும் அவர்கள் சிறப்பாக சிந்தித்திருப்பார்கள், சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள். எல்லோரும் ஓடுவதை நிறுத்திய பிறகு யார் ஒருவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரோ அவரைத்தானே உலகம் கவனிக்கும். எல்லோரும் என்னால் முடியாது என்று நிறுத்துகின்ற இடத்திலிருந்து யார் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட தொடங்குகிறார்களோ அவர்கள்தான் தன்னிகரற்றவர்களாக இருப்பார்கள், தனிப்பெரும் சிறப்புகளை சாதிப்பார்கள். இதன் அடிப்படையிலே தான் செனகா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்களே அமைத்துக் கொள்ளுகின்ற சிறை கதவாக உங்கள் மீது நீங்கள் பட்டுக் கொள்ளுகின்ற இரக்கம் அமைந்துவிடும். நற்குணங்களை கடைபிடிப்பதிலும் நல் ஒழுக்கங்களை பேணுவதிலும் கடினமாக உழைப்பதிலும் தொடர்ந்து முயற்சிப்பதிலும் உங்கள் மீது நீங்கள் அப்படிப்பட்ட போலியான ஒரு இரக்கத்தை, பச்சாதாபத்தை, பரிதாபத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. உங்களிடத்திலே நீங்கள் கொஞ்சம் கடுமையாக கட்டளையிடக்கூடிய தலைவனாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் மகத்தான விஷயங்களை இந்த உலகத்திலே உங்களால் சாதிக்க முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல கடந்த காலங்களில் நடைபெற்று இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான துவக்கங்கள், அற்புதமான ஆரம்பங்கள் பத்தி நம்ம தினமும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் 1842 மே மாதம் 25 கிறிஸ்டியன் டாப்ளர் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர், டாப்ளர் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிவியல் தத்துவத்தை, கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறார். வானியல் ஆராய்ச்சி, ரேடார் தொழில்நுட்பம், மருத்துவ பரிசோதனை போன்ற பல துறைகளிலே பயன்படக்கூடிய ஒரு தத்துவம் இது. அதே போல திரவங்களினுடைய பாய்வு வேகத்தை கணக்கிடவும், ஒரு பொருளினுடைய அதிர்வின் அளவை கணக்கிடவும் பரவலாக இந்த டாப்ளர் விளைவு என்கின்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்திரிய அறிவியல் அறிஞரான கிறிஸ்டியன் டாப்ளர் அவர்கள் தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை உலகத்திற்கு அறிவித்த தினம் இன்றைய தினம். அதே போல 1844 உலகின் முதல் தந்தி செய்தி விநியோகிக்கப்பட்ட தினம். சாமுவேல் மோர்ஸ் அவர்கள் தன்னுடைய நண்பருடைய மகள் தனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு விவிலிய வாசகத்தை தன்னுடைய கண்டுபிடிப்பாகிய தந்தி முறையின் மூலமாக அனுப்பி வைத்து, அந்த செய்தியானது அவர் அனுப்பிய அந்த விலாசத்திற்கு சென்று சேர்ந்த அந்த முதல் முயற்சியானது வெற்றி பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1935 அமெரிக்காவினுடைய உலக புகழ்மிக்க தடகள வீரரான ஜெஸி ஓவன்ஸ் அவர்கள் தடகள விளையாட்டினுடைய சரித்திரத்திலேயே தகர்க்க முடியாத ஒரு சாதனையை படைத்த தினம் இன்றைய தினம். த பிக் டென் சாம்பியன்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி, அமெரிக்காவில் மிகவும் புகழ்மிக்கதாக விளங்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெஸி ஓவன்ஸ் அவர்கள் மே மாதம் 25 1935 கலந்து கொள்கிறார். மொத்தம் 45 5 உலக சாதனைகள் படைக்கிறார், ஒரு உலக சாதனையை சமன் செய்கிறார். மொத்தம் 45 த கிரேட்டஸ்ட் 45 என்று தடகள உலகத்திலே இன்றைக்கும் வர்ணிக்கப்படுகின்ற தருணம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த நிகழ்வு நடப்பதற்கு 5 முன்பாக ஜெஸி ஓவன்ஸ் அவர்கள் எதிர்பாராத விதமாக காயமடைகிறார். அவருக்கு பின் இடுப்பிலே கடுமையான பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பு முழுமையாக குணமடையாமலே தான் இந்த போட்டியிலே அவர் கலந்து கொண்டார். நிச்சயமாக அவர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். ஆகவே ஒவ்வொரு போட்டி முடிந்த பிறகும் அவருடைய உடல் திறனானது பரிசோதிக்கப்பட்டு அடுத்த போட்டியிலே அவர் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் என்கின்ற ஒரு நிபந்தனையோடு தான் அவருக்கு அனுமதி வழங்குகிறார்கள். ஆனால் எதற்குமே அவகாசம் கொடுக்காமல் 45 6 சாதனைகள், அதில் 5 உலக சாதனைகள், 1 ஒரு உலக சாதனை சமன் செய்த முயற்சி. குணா திரைப்படத்தினுடைய பாடலிலே வருமே அதுபோல, இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித சாதனையே அல்ல, இது அதையும் கடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமானுஷ்யம் என்றுதான் இன்றைக்கும் விளையாட்டு விமர்சகர்கள் அதை வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க நிகழ்வுகள், பல அற்புதமான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய முயற்சி சீரானதாக சிறப்பானதாக இருக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பல அற்புதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த தினத்திலே சாத்தியப்படும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. செழித்தையும் தமிழி ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராகவும் அதே நேரத்திலே தத்துவவாதியாகவும் போற்றப்படுகின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் மிகப்பெரிய வெற்றிகளை சாத்தியப்படுத்துவதற்கு அவனுக்கு அறிவு எந்த அளவிற்கு அவசியமோ அதைவிட கற்பனை என்பது மிக மிக அவசியம் என்கிறார். எந்த அடிப்படையிலே ஐன்ஸ்டீன் அவர்கள் இதை சொல்கிறார்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அறிவை விட கற்பனை எந்த விதத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது? அறிவு என்பது ஒன்றை நீங்கள் செயல்படுத்துவதற்கு நமக்கு பேருதவி செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் எப்போது அந்த அறிவு பயன்படும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று உங்கள் மனம் சிந்திக்கும் போதுதான் அப்படி ஒன்றை செய்வதற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் பயன்படும். இயல்பாக இருக்கக்கூடிய செயல்களை, எல்லோரும் செய்யக்கூடிய செயல்களை நீங்களும் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படும் போது, அதற்கு உங்கள் அறிவும் ஆற்றலும் பயன்படும் போது அது சாதாரண செயல்களாக வெளிப்படும். எப்போது இயல்புக்கு அப்பாற்பட்டு உங்கள் மூளை கற்பனை செய்ய துவங்குகிறதோ, இதை செய்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒன்று கிடைத்தால் எப்படி இருக்கும், இது போல ஒன்றை நாம் கண்டுபிடித்தால் எப்படி இருக்கும் என்று உங்கள் மனம் புதிது புதிதாக கற்பனை செய்யும் போதுதான், அதற்காக உங்கள் அறிவையும் ஆற்றலையும் நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் சராசரிக்கு அப்பாற்பட்ட சாதனைகளை நீங்கள் படைக்க முடியும். இந்த கற்பனை என்பது எதிர்மறையானதாக ஏடாகூடமானதாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு ஆதாரமாக அமைவது உங்களுடைய நல்ல அறிவு தான். நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கங்களும் யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றதோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற கற்பனை ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். அது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு உலகம் வியக்கின்ற சாதனைகளை செய்யக்கூடிய ஒருவராக உங்களை உயர்த்தி நிறுத்தும். ஆகவே அப்படிப்பட்ட கற்பனை வளம் என்பது நம்மிடத்திலே மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. புதிது புதிதாக சிந்தித்து, புதிது புதிதாக யோசித்து, நாமும் புகழ் பெறுகின்ற வகையிலே, மற்றவர்களும் பயன் பெறுகின்ற வகையிலே, ஆக்கப்பூர்வமான பல செயல்களிலே அப்படி நாம் இன்றைய தினத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். அதனால் தனித்துவமானதாக, தனிச்சிறப்பு நிறைந்ததாக உருமாறட்டும் நம்முடைய இன்றைய தினம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அடிங்க.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாலிடே மோட்ல இருக்கீங்களா, இல்ல ஆல்ரெடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி ஜாலியா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேசலாம். குறிப்பா இந்த 4 நாட்கள், இந்த 6 நாட்கள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் எப்படி கம்மி காசு அளவு பண்ணி ஊரை சுற்றிட்டு வரது, இதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஏன்னா கீர்த்தனா தர்ஸ்டே நைட் ஊருக்கு போனதால் அவங்களால இன்றைக்கி வர முடியாது இல்லையா, லீவ் முடிச்சுதான் வருவாங்க. நாளையிலேருந்து நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல அவ்வப்போது சிறு குறு தகவல்கள், நிறைய பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. ஏன்னா நாங்களும் லீவ் ஓடி போகிறோம் ஊருக்கு. சில பேர் ஊருக்கு போகிறோம், சில பேர் இங்கேருந்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதுதான் காரணம். எனிவேஸ், இது மெர்சல் மார்னிங். இனிய காலை வணக்கம். குறிப்பா மண்டே டு சண்டே இந்த ஒரு வாரம் வெதரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அதிகமாக டெம்பரேச்சர்ஸோடு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உதாரணத்துக்கு அப் டு 48 degrees வரைக்கும் இந்த வாரம் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்லேண்ட் ஏரியாஸில் அஃப்கோர்ஸ் 35 to 43 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கோஸ்ட் ஏரியாஸ் அண்ட் ஐலண்ட்ஸில் அண்ட் 43 to 48 இன்லேண்ட் ஏரியாஸ்லையும், மவுண்டனஸ் ரீஜன்ஸில் 28 to 35 degrees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் டெம்பரேச்சர்ஸ் வந்து 24 to 32 கோஸ்டல், 19 to 27 இன்லேண்ட் ஏரியாஸ், 24 to 30 வந்து மவுண்டனஸ் ஏரியாஸில் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ என்சிஎம் வந்து டைரக்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் சன்லைட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்ன்னு சொன்னதால், நீங்கள் எங்கே வெளியிலேயே போகிறீங்க அப்படின்னா ஒரு சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி எதையா போட்டு போங்க, சரியா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவே என்ஜாய் பண்ணுங்க. UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s? Not out.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
4: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
9: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
8: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
9: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
8: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: நண்பர்களே, இன்னும் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ டிராபிக் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: ஏ, எல்லாம் ஊருக்கு போயிட்டீங்களா? யாரையுமே காணும். ஓகே, 311 இருக்கு. ஓகே, வந்துட்டு இருக்கீங்க. 311 டுவர்ட்ஸ் துபாய் நீங்க வந்து கரெக்டா தான் அந்த சஃபாரி மால் இருக்கும்ல, அல்ஜாகியா சிட்டி சென்டர் தாண்ட உடனே அங்க ஆரம்பிக்குது டிராபிக். அப்படியே கிசேஸ் நோக்கி வந்துட்டு இருக்கீங்கன்னா, கிசேஸ் அந்த லேண்ட்ஃபில் நினைக்கிறேன், அது பக்கத்துல ஒரு லேண்ட்ஃபில் பக்கத்துல ஒரு கிராஷ் போட இருக்கு. அதனால நாங்கள் ஸ்லோவா இருக்கு. ஷார்ஜா இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் உள்ள பெருசாக டிராஃபிக் இல்லை. நான் ஷார்ஜாவில் லீவ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு, அண்ட் பல பேர் ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்னைக்கு லீவ் விட்டாங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நல்லா கம்மியாக இருக்குது. E11 பிரச்சனை இல்லை. E11 வந்து வழக்கம் போல் அந்த ஸ்டேடியம் அல்கியாத மெட்ரோ அந்த ஜங்ஷன் கிட்ட மட்டும் தான் ஸ்லோவாக இருக்குது. துபாய் டிசன்டிஸ்ட் கிட்ட ராசல் கோட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. காலையில் 7 மணி மாதிரி இல்லை. இது ஏதோ ஃப்ரைடே மதியம் காலையில் ஃப்ரைடே சாயங்காலம் கூட கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இல்லை எனக்கு அப்டேட் ஆகலன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குடா அப்படின்னா சொல்லி விட்டுருவோம்.

செய்யின்னு செய்வாங்க, நம்மளை கலாச்சி தள்ளுவாங்க. அடுத்து ரெண்டாவது குஜராத், குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா சுப்மன் கில் வந்து விக்கெட்லாம் எடுத்துட்டு ஓவராக க்ரௌடை பார்த்து வீட்டுக்கு போங்களா அப்படின்னாரு. இஷான் கிஷன் அதே தான் பண்ணார், நம்ம ஊருக்கே வந்து ஏ வீட்டுக்கு போங்கடா, விசில் அடிப்பாங்களா, ஓமுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சி விட்டார். அதனால் அந்த மூணு பேர் வேணாம் நம்ம பேசாமல் ஆறாரு சப்போர்ட் 89.4 தமிழ் எஃப்எம்ல. என்ன பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறேன். ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் தெரியுமான்னாங்கன்னு பேச வச்சுட்டாங்க நம்மளை. வாட்டு தொடர்ந்து மூணு வருஷமாக பிளே ஆஃப்ஸ் போல சென்னை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடையும் நம்ம எட்டாவது இடத்துல முடிச்சிருக்கோம், ஏழாவது இடத்துல முடிச்சிருந்தா கூட தலை ஃபார் ரீசன் எல்லாமே நாங்கள் ஒரு காரணத்தோட தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனை போட்டிருக்கலாம். அதுவும் நடக்கலாம், என்னதான் பண்ணுறது. பாட்டிக்கே போவாங்க, கண்ணும் கண்ணும் நோக்கியா வருது அணியில். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் சாங் ஆஃப் தி ஹவர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
3: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: JM பிராண்ட் ஏசிடா,
12: JM பிராண்ட் ஏசிடா.
13: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
14: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஹலோ, வெல்கம் பேக்ல. கால் பண்ணுங்க 800-8940-8980 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க. ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகாத சமத்தா இருக்கக்கூடிய உங்களுக்கும், ஆர் மண்டே இன்னைக்கு வந்து வேலை செய்யக்கூடிய உங்களுக்கும் இந்த பாட்டு கூட கொடுக்கலாம். இப்படி ஆனால் வாழ்க்கையில் எல்லா மண்டே இப்படி ஃப்ரைடே ஃபீல் கொடுத்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. இந்த மண்டே ஃப்ரைடே மாதிரி இருக்கு, ஆனால் நாளைக்கு வேலைக்கு போகிறவங்களா என்ன கண்டிப்பாக திட்டிட்டு தான் இருப்பீங்க. இட்ஸ் ஓகே. வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: வாட் இஸ் யுவர் நேம் சார்? கார்த்திகா.
1: கார்த்திகா.
0: ஓகே கார்த்திக், ஊருக்கு போலையா
1: சார்? சாரி,
0: ஊருக்கு போலையா?
1: ஊருக்கெல்லாம் போல சார்.
0: ஊருக்கெல்லாம் போல சார், ஏன் அப்படி சொல்லிட்டீங்க?
1: போலாம், தீபாவளி அப்போ போலாம்.
0: ஓ, தீபாவளி அப்போ பிளான் பண்ணிருக்கீங்க. சரி சரி, லீவு கொடுத்துட்டாங்களா உங்க ஆபீஸ்ல?
1: அதெல்லாம் கொடுப்பாங்க சார், கேட்டா பிரச்சனை இல்லைங்க.
0: என்னங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா? ஊருக்கெல்லாம் போல சார், அதெல்லாம் கொடுப்பாங்க சார். நீங்க நாளையில இருந்து லீவா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அலந்து, ஏனென்றால் உன் பிறந்த நாள் அந்த சாங் இருக்குல்ல சார், அது வேணும்.
0: ஓகே, யாருக்கு பர்த்டே இன்னைக்கு?
1: நாளைக்கு என்னோட வயசுக்கு பர்த்டே சார்.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தமிழகம் சார்பா வாழ்த்துக்கள், எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
0: ஓகே
1: ஓகே,
0: நான் கண்டிப்பா போட்டு வரேன். என்ன பிளான் ஆறு நாளைக்கு?
1: ஆறு நாளைக்கு சார், நாங்கள் ஆக்சுவலி இருக்கிற ரசகைமா, ஸோ எல்லாரும் இங்கே வருவாங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்காக, நாம வந்து அபுதாபி துபாய் அப்படி போலாம்.
0: நீங்கள் ரிவர்ஸில் போயிருவீங்க அப்படி?
1: ஆமாம்.
0: யாருக்கிட்ட? கார்த்திகிட்டேவா? ஓகே கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சியோட பேசணும்ல, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ பார்த்தீங்களா, இதான் ரிவர்ஸ். இது இவர் சொன்ன, சாரி சார் ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுங்க, வச்சு என்ன கதை சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நான் காலேஜ் படித்தது கும்பகோணத்தில், என் வீடு சென்னையில், வீக்கெண்டு ஊரே சென்னையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். நான் கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டு இருப்போம். அது எவ்வளோ நல்லது தெரியுமா, ட்ரெயினில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் உட்காந்து போயிட்டு இருப்பேன். உனக்கு வேற எங்கே பேசுறீங்க?
2: ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: உங்கள் பேர்?
2: நான் பசாம் பேசுகிறேன்.
0: பசாம், எப்படி இருக்கீங்க பசாம்? ஆல் குட்டா? என்ன பிளான்லாம் போட்டாச்சா?
2: எங்க ப்ரோ, இங்க எங்க போனாலும் அப்படியே நம்ம இந்த தேனி கூட்டுல தேனி மிக்கிற மாதிரிதான் இருக்கும்.
0: உண்மைதான், இதையா கொஞ்சம் கண்டுபிடிச்சு அப்படி போக வேண்டியதானே.
2: ஒரு ஒய்ஃப் வாங்கி கொடுத்த PS5 இருக்கு, அதுக்கு மேல என்ன வேணும்?
0: என்னங்க சொல்றீங்க, PS5 வாங்கி கொடுத்தாங்களா? இருங்க, என் ஒய்ஃப் போய் கேக்குறேன்.
2: வாழ்த்துக்கள்.
0: இதுதான்டா லீவ், இப்படிதான்டா இருக்கணும். எக்ஸாம்பிளா நீங்க வாழறீங்க, வெரி குட். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு, என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க.
0: என்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுறேன்.
2: ஒண்ணு வெயில் வர விளையாடி அந்த பாட்டு, இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம், அந்த
0: போலியா
2: யாக்கை திரி.
0: யாக்கை திரியா?
2: சரி, எது பிடிச்சிருக்கோ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு.
0: டன் டன்.
2: ஓகே ஓகே ப்ரோ.
0: தொடர்ந்து 8 மணிக்கு மேல வந்து உங்களை சந்திக்கிறேன். கீழே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், ஏன்னா நியூஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல 8 மணிக்கு. ஓகே, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். யாராவது இந்த பர்த்டே பாய் பக்கம் இருந்தீங்கன்னா அப்படியே வாங்க, ஆளுக்கு பாதி பாதி டீ வாங்கி குடிப்போம். சரி,
3: வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிக்கும் ராஜதந்திர தீர்வுகளை முன்னெடுப்பதற்கான பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக உலகத் தலைவர்களுடன் கூட்டு தொலைபேசி உரையாடலில் பங்கேற்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இந்த உரையாடலில் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே காசா நோக்கி சென்ற கப்பல் குழுவில் பங்கேற்றவர்கள் இஸ்ரேலிய தடுப்பு காவலில் இருந்தபோது அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய அமைச்சர் இத்தாமர் பென் குயிர் மேற்கொண்ட கொடூரமான, இழிவான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்தான், துருக்கி குடியரசு, எகிப்து அரபு குடியரசு, இந்தோனேஷிய குடியரசு, பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு, சவுதி அரேபியா ராஜ்யம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டவர்களை பென் குயிர் வேண்டுமென்றே பகிரங்கமாக அவமானப்படுத்தியது மனித மாண்பின் மீதான ஒரு இழிவான தாக்குதல் என்றும், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச மனிதுரிமைகள் சட்டம் உள்ளிட்ட சர்வதேச சட்டங்களின் கீழ் இஸ்ரேலுக்கு உள்ள கடமைகளின் தெளிவான மீறல் என்றும் அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக பென் குயிர் மற்றும் பிற இஸ்ரேலிய அதிகாரிகள் மேற்கொண்ட சட்டவிரோத மற்றும் தீவிரவாத தூண்டுதல் மற்றும் வன்முறை செயல்களை அமைச்சர்கள் வன்மையாக கண்டித்து வருத்தம் தெரிவித்துள்ளனர். பென் குயிரின் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் வெறுப்பையும் தீவிரவாதத்தையும் தூண்டி இரு அரசு தீர்வின் அடிப்படையில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை தடுப்பதாக அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான ஒப்பந்தத்தை அவசரமாக எட்ட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஓர் உடன்பாடு நெருங்கிவிட்டதாக கூறியிருந்த நிலையில் டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். விவாதிக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தில் 60 நாள் போர் நிறுத்த நீட்டிப்பு, ஹோர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டம் ஆகியவை அடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் இருதரப்பினரும் அவசரப்படாமல் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் டிரம்ப் சமூக ஊடக பதிவொன்றில் கூறியுள்ளார். ஓர் உடன்பாட்டுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுவிட்டது என்று டிரம்ப் கடந்த சனிக்கிழமை அன்று கூறியதால் போர் நிறுத்தம் தொடர்பிலான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்ற யூகங்கள் எழுந்தன. வார இறுதியில் ஈரானிய அதிகாரிகளும் இதேபோன்ற சமிஞ்சிகளை அளித்தனர். இருதரப்பினரும் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கு மிகவும் அருகிலும் அதே சமயம் மிகவும் தொலைவிலும் இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கூறினார். இதனிடையே ஈரான் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை கடற்படை முற்றுகை முழுவீச்சில் தொடரும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபடுகின்றார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தினமும் ஆட்டம் காணும் அரசாங்கமாக தாவிகா அரசு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இதனிடையே முதல்வராக பதவியேற்ற 13 நாட்களில் 30 மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூய சக்தியா அல்லது தூங்கும் சக்தியா? திமுக எனும் தீய சக்திக்கு மாற்றான தூய சக்தி நாங்கள்தான் என்று கூறிய விஜய், தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற 13 நாட்களில் கொலை, பாலியல் குற்றம், கடத்தல், ரவுடியிசம், வன்முறை என கிட்டத்தட்ட 30 அதிகமான குற்றங்கள் நடந்துள்ளதை தினசரி செய்தித்தாள்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முந்தைய திமுக ஆட்சியில்தான் மக்கள் உயிர் பயத்துடன் ஒவ்வொரு நாளையும் கழித்தார்கள் என்று பார்த்தால், தற்போதைய தாவீக ஆட்சியிலும் மக்களின் பாதுகாப்பு அந்தரத்தில்தான் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். திருடன் கையில் சாவி கொடுத்ததைப் போல குற்றவாளிகளையெல்லாம் அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் குற்றங்கள் எப்படி குறையும், அரசைக் கண்டு குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் இருக்கும் என்று அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை விட்டுவிட்டு விதவிதமான விளம்பர பரப்புரைகளிலேயே முதல்வர் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பது அவரது அனுபவமற்ற ஆளுமையை தான் காட்டுகின்றது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை 2.57 ரூபாயும் உயர்ந்துள்ளது. கடந்த 2 பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் அதன் தாக்கம் இந்திய சந்தைகளிலும் எதிரொலிக்கின்றது. இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் கடும் நட்டத்தை சந்தித்து வரும் நிலையில் இழப்பை ஈடுகட்டும் விதமாக எண்ணெய் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் லாரி உள்ளிட்ட சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் 3% வரை உயர வாய்ப்புள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்.
4: இலங்கை செய்திகள்.
3: நிதித்துறையின் ஸ்திரமன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. பூகோள அரசியல் மற்றும் புவி பொருளாதார மாற்றங்களினால் தங்கம் மற்றும் சொத்துக்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை, அண்மைக்கால நாணய மாற்று வீத ஏற்ற இறக்கங்கள் மற்றும் வாகன இறக்குமதி மீதான கூடுதல் கட்டணம் காரணமாக வாகன விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி புதிய நிதியியல் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கியின் ஆளுகை சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களுக்கும் இதுவே பொருந்தும். அத்துடன் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் மேலும் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளன. தங்கம் மற்றும் வாகன கடன்கள் அண்மைக்காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நிதி அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 40 வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய டெல்லி அணி 20 5 இழப்பிற்கு 203 பெற்றது. பதிலளித்தாடிய கொல்கத்தா அணி 18.4 163 சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இதேவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை 30 வித்தியாசத்தில் தோற்கடித்தது. போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய ராஜஸ்தானி அணி 20 8 இழப்பிற்கு 205 பெற்றது. பதிலளித்தாடிய மும்பை அணி 20 9 இழப்பிற்கு 175 மாத்திரமே பெற்று 30 வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. IPL தொடரில் 2026 தொடரில் 70 லீக் போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் நாளை தினம் ஆரம்பமாக உள்ளன. பிளே ஆஃப் சுற்றில் 1வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இதேவேளை எலிமினேட்டர் சுற்றின் முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி பல பரீட்சை நடத்த உள்ளன.
0: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment pathi oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 5.59% சரிந்து 91.20 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 5.43% சரிந்து 97.92 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் எண்ணெய் விலை ஓரளவுக்கு உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.42% உயர்ந்து 4,561.76 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 1.37% உயர்ந்து 77.73 டாலராக உள்ளது.
0: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com.
4: Virivana Seidhigal.
6: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay. Since 1982.
4: Weather update.
6: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று முதல் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மற்றும் ஈத் அல் அதா விடுமுறை நாட்களில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும். இன்று லீவாவில் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அலைனில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
7: कैसे बुलाया तुमने रोलेक्स रोलेक्स
8: सर जस्ट सर
9: दवड़ा बेस्ट एंटरटेनमेंट और एफएम काटर वडक लाइफ टाइम सेटलमेंट ला 89.4
10: स्टार ऑफ द मंथ एक्टर अजित कुमार

0: நல்ல பெரிய நியூஸா படிச்சு விட்டாங்க போட்டுருக்கு. ஓகே 8:20 ஆயிருச்சு. 89.4 தமிழ் FM ல ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இது மெர்சல் மார்னிங்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, நிறைய இடங்களில் வந்து ஈதில் தான் முன்னிட்டு ஆஃபர் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் தரப்பிலிருந்து பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெஸ்டிவ் ப்ராடக்ட்ஸில் எசென்ஷியல் ஐட்டம்ஸில் 50% டிஸ்கவுண்ட்லாம் கூட சில பல இடங்களில் கொடுக்க போகிறாங்களாமா. அண்ட் ஆல்சோ நிறைய டிமாண்ட் ரைஸ் ஆகிறதால குறிப்பாக ஃபெஸ்டிவ் சீசன் டைமில் நிறைய பேர் வீட்டில் சமைக்கலான் முடிவு பண்ணுவாங்க, விதவிதமான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. இந்த ஹை டிமாண்ட் கேட்டகரி சச்சஸ் மீட், போல்ட்ரி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அதிகமாக ஸ்டாக்ஸை இறக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அதிக பொருட்களையும் பார்க்கலாம், அதிக விலை குறைவையும் பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆபியஸா இனி நம்ம பேச போற விஷயம் அடுத்த 6 நாட்களுக்கு உங்க பிளான் என்ன அப்படிங்கறதுதான். நீங்க வேலைக்கு போனாலும் சரி, இந்தியா போனாலும் சரி, எவ்வளவு ரூபா கொடுத்து டிக்கெட் புக் பண்ணீங்கிறத ஷேர் பண்ணலாம். இல்ல இங்கேயே ஏதாவது ஒரு ஹிடன் ஜிம்முக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணலாம். உங்க கூட அட்லீஸ்ட் ஒரு 4 பேராச்சு இதை கேட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கும் இல்லையா. சோ புதுசா இடங்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். என்ன பிளான் வச்சிருக்கீங்க இந்த 6 நாளைக்கு லீவ்ல அப்படிங்கறதான் இன்னைக்கு கேள்வி. 800-8940 எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். இன்னமும் நீங்க 89.4 தமிழ் ஆப் டவுன்லோட் பண்ணாமல் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணுங்க சரியா. நீங்க யூஏக்கு வெளியிருந்து கூப்பிட்டீங்கன்னா +971 435 9525 கால் பண்ணுங்க. நீங்க லீவ் இல்லாம அனுபவிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அந்த சோகத்தையும் என்கிட்ட வந்து தாராளமா பகிரலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மெர்சல் மார்னிங்ல பேச போறோம். ஆப்வியஸா என்ன, லாங் வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடி, லாங் வீக்கெண்ட்லாம் பொதுவாக மண்டே இன்னைக்கு வரவே வராது, இந்த மாதிரி எப்பயாவது வரும் அபூர்வம், அதை வந்து நம்ம முழுசா என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டை மக்களோட சேர்ந்து நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க 6 நாள் பிளான் என்ன அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லுங்க. பாட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நானே ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
2: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
4: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்டரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: சூப்பர் பிளான் சொல்லவா? 30th May, Saturday evening 6 மணிக்கு flag

0: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
0: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெல்கம் பேக் டு மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வாட்ஸ் யுவர் பிளான் இந்த 6 நாட்களுக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க? வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: போயிட்டாங்க. நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடிதான் ஒரு கானோன் போட்டாங்க, ஒரு ஆளு எமர்ஜென்சி போனா ஒரு ஆள் வெக்கேஷன் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு விசா அடிக்கிறதுக்கு 2 தடவை தள்ளி போச்சு, 2 தடவை டிக்கெட் மாத்தி போட்டேன் அப்புறம் வெக்கேஷன்.
0: ஓகே ஓகே,
1: அப்படிதான் இப்ப விசாவும் அடிச்சு வந்துருச்சு. இப்ப இவருக்கு வெக்கேஷன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஒரு ஆளு எமர்ஜென்சி ஊருக்கு போயிடுச்சு வந்து. அப்படின்னா ஷார்டேஜ்.
0: அது ஷார்டேஜ்னால நீங்க போகணுமா? இப்ப
1: டியூட்டி போய் வந்து
0: எவ்வளவு நாள் போகணும்?
1: 4 நாளும் போய் அனுப்புறோம் வந்து. அதான் கொடுமை வந்து.
0: சூப்பர். எவ்வளவு நேரம் டியூட்டி?
1: டியூட்டி 9 hours தான் வந்து. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம ஒரு 6 hours மட்டும் பாத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் அடிஷனல் ஒர்க் எதுவும் இருக்காது, நம்ம அது மட்டும் பாத்துட்டு போயிடலாம் வந்து.
0: புரியுது. பட் இருந்தாலும் மன வருத்தத்தை குடுத்துட்டாங்க இப்படி ஊரு கரெக்டான நேரத்துல போய்.
1: நான் ரொம்ப பிளான்ல இருந்தேன், பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, பிரேயருக்கா வண்டி அந்த மைதானத்துக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி வீக் ஆஃப்ல வெளியில சுத்தி பார்க்க அழைச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல
0: இருந்தீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும் இந்த மாதிரி, சரியா? என்ன அப்படி என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க நீங்க?
1: நான் ஒரு காஃபி கம்பெனில ஒர்க் பண்ண முறோம். மெயினா பப்ளிக் ஹாலிடே அன்னைக்குதான் பிஸி, எங்களுக்கு அப்படியே டபுளா இருக்கும்.
0: ஆமா, சரி. ஆனா உங்களை மாதிரி வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்துக்கிறேன் கரீம். முடிஞ்ச அளவுக்கு டைம்ல என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரீ டைம்ல. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ரேடியோ வால்யூம் லைட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஓகே, ரேண்டமா கால் பண்ணி என்ன டாபிக் பேசணும்னு தெரிஞ்சிக்கலாமா?
0: ஓகே, இந்த 6 நாளைக்கு என்ன பிளான்? அவ்வளவு தான் டாபிக்.
2: 6 நாள் டியூட்டி தான் பிளான்.
0: டியூட்டியா உங்களுக்கு? ஓகே,
2: பட் ஆனா இது வீக் ஆஃப், சாரி, பப்ளிக் ஹாலிடேஸ் இந்த 4 நாளுமே டியூட்டி போட்டுருக்காங்க.
0: ஓகே,
2: ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து ஏவியேஷன் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு
0: இருக்கேன். எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா எசென்சியல் பாய்ஸா போன் அடிக்கிறீங்களே?
2: அதுல வந்து நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், ஐடி சப்போர்ட்.
0: ஓ, சூப்பர் சூப்பர்.
2: என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து அவங்க ஊருக்கு போறாங்க எங்கேஜ்மெண்ட்னால. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பப்ளிக் ஹாலிடேஸ் வந்தா ஒரு நாள் அவங்க ஒரு நாள் நானு அப்படின்ற மாதிரி பிரிச்சு
0: பாத்துப்போம்.
2: இருந்தாலுமே

0: ஆகணும்.
1: சோ இந்த வாட்டி அவர் வந்து எங்கேஜ்மென்ட்காக ஊருக்கு போறதுனால அவருக்கு மொத்த நாளுமே நான் லீவ்
0: கொடுத்தேன். ஓகே குடிச்சிட்டீங்க?
1: குடுத்துட்டேன். அப்புறம் வெக்கேஷன் வந்து அவருக்கு மண்டே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ சண்டே சண்டே அந்த இந்த வீக் ஆஃப் எல்லாம் சேர்த்தா இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா?
0: ஆமா
1: சேர்த்து எடுத்துக்கோ நீனு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கு ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன்.
0: பாத்துக்கிட்டீங்களா? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்து
1: விட்டேன்.
0: இப்ராஹிம். இப்ராஹிம், எனக்கு என்ன டவுட்னா, நான் கேட்கவே இல்லாதான். ஓகே இப்ராஹிம், என்ன டவுட்னா, உண்மையிலே இந்த ஏவியேஷன் செக்டர் பத்தி கேட்கறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில ஒரு இண்டஸ்ட்ரினா தான். ஸோ உங்களுக்கு உண்மையிலே இந்த ஃபிளைட் டிக்கெட்ல நிறைய ஆஃபர்லாம் கிடைக்குமா? நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா உங்களே, உனக்கு என்னப்பா அப்படி பேசுவாங்க? அதெல்லாம் ஒண்ணு
1: கிடையாது.
0: ஐயோ பாவம், சரி கவலைப்படாதீங்க, ஜாலியா ஜாய் பண்ணுங்க. சரியா? முடிஞ்சல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ இப்ராஹிம், ஹாவ் அ நைஸ் டே. இட் வாஸ் சோ நைஸ் டாக்கிங் டு யூ. என் பல நாளாக மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்ராஹிம் வச்சுனா தனித்துக்கிட்டே நினைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃப்ரெஷ் பாட்டு வருது, தொடர்ந்து பேசுவது மெர்சல் மார்னிங் ஸ்டேட்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நடந்தது
2: நடந்தது
3: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் பிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
5: உனக்கு வேண்டா எனக்கு வேண்டா, உனக்கு 500 எனக்கு.
4: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரும் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் பிலிம்.
6: கோல பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
7: கோல பண்ணால
4: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
8: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
9: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
10: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
11: திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
12: Golden Song of the Hour.
13: Golden Song of the Hour.
11: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
9: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
10: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனச காணோம்.
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
15: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: What's your plan? அதை சொல்லுங்க. அடுத்த 6 நாளைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. 800-8940 அப்படிங்கற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அமெரிக்கத்துக்கு வெளியே இருந்து கூப்பிட்டீங்கன்னா +971-435-9525 இந்த நம்பர் கால் பண்ணலாம். சோ பௌ பௌ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பௌ பௌ, எங்களுக்கு 6 நாள் லீவு. யாரா சொல்ல எனக்கு 6 நாள் லீவுன்னு யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு லீவில் அதை வச்சு சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் இருக்கும் அவ்வளோ நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. சரியா, அடுத்து நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: கனிமொழி.
0: ஓகே கனிமொழி, சொல்லுங்க.
1: உங்க கூட பேசுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இப்பலாம்
0: அப்படிலாம் கிடையாது,
1: காலே ரீச் பண்ண முடியல, ரீச் பண்ணா பிஸியா இருக்கு, போயிட்டே இருக்கும்.
0: அப்படி வரீங்களா?
1: எனக்கு
0: தெரிஞ்சு போயிருங்க. ஒரு சஜஷனா சொல்றேன்.
1: இருக்கீங்க
0: வெறும்
1: பாட்டுதான்.
0: பேசாம நீங்க எல்லாம் துபாயில வந்து எல்லா இடத்தையும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க. பேசாம ரேடியோ டூர் அப்படின்னு இந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் பண்ற மாதிரி எங்க ஸ்டூடியோ எப்படி இருக்கும், அப்புறம் அந்த சிஸ்டம்ல எப்படி இருக்கும், நாங்க எத்தனை பேர் இருக்கோம் ஆஃபீஸ்ல, எங்க ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதான் யோசிக்கிறேன், பேசாம ஒருவேளை நான் ஊருக்கு போகாம இருந்திருந்தா என் ஆஃபீஸ்க்கு எப்படி யாரும் வரமாட்டாங்க. நைஸா வாசல்ல உட்காந்து 10-10 ரூபா டிக்கெட்டை போட்டு வாங்க, 10 ரூபா கொடுத்து டக்குனு போய் பாருங்க. 10 ரூபானா 10 மினிட்ஸு, 20 ரூபானா டீ காஃபி உண்டு. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் உருவாக்கி டிக்கெட் போட்டு ஆளுங்களை உள்ளே விட்டுறலாம்னு பார்க்குறேன். இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இதுதான் கேள்வி. ஸோ அதான், 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரேடியோ ஸ்டேஷன் சுற்றி பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். 20 ரூபா கொடுத்தீங்கன்னா டீ காஃபிலாம் வசதி செய்து தரப்படுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹாலிடேஸ்க்கு இந்த பிளான் எப்படியா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். தொடர்ந்து பேச 9 மணிக்கு மேல, இப்போ 9 மணி ஆயிடுச்சா? சரி, ஓகே. 89.4 தமிழ் FM ஸ்டேட்
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அமீரகம் முழுவதும் இலவச வாகன நிறுத்துமிடங்களை பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை காலத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மே 29 வரையான இலவச வாகன தரிப்பிட வசதி துபாய் முழுவதும் உள்ள அனைத்து பொது வாகன நிறுத்துமிடங்களுக்கும் பொருந்தும். பல அடுக்கு வாகன நிறுத்துமிடங்களுக்கு கட்டணம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 30, 2026 முதல் வாகன நிறுத்துமிட கட்டணங்கள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை இலவச வாகன நிறுத்துமிட ஏற்பாடுகள் குறித்து பாக்கோனிக் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் உடன்படிக்கையின் பரந்த கொள்கைகளை நெருங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தையாளர்கள் உடன்படிக்கையின் பரந்த கொள்கைகளுக்கு ஒப்புக்கொண்டதால் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மெல்ல நெருங்கி வருவதாக டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதை உள்ளடக்கிய ஓர் ஒப்பந்தத்திற்கு ஈரானியர்கள் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தினமும் ஆட்டம் காணும் அரசாங்கமாக தாவிகா அரசு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் அல்லது என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தாவிகாவில் பலர் ஆச்சரியத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ளனர் என அவர் கூறினார். தாவிகாவினரை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக நாம் அறிவுரைதான் கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தாவிகா சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தொகுதிகள் பற்றியும் அரசியல் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். காங்கிரஸ் தனியாக தேர்தலில் நின்று அமைச்சராவதற்கு உலகம் இருக்கும் வரை வாய்ப்பு கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: வெப்ப அலை காரணமாக தெலங்கானாவில் கடந்த 2 மட்டும் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். வட மாநிலங்களில் வெப்ப அலை கடுமையாக இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 5 வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த 46 அவர் நேற்றிரவு சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015 May 13 கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
4: கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
5: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
3: நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: வெல்கம் பேக். இது பர்சல் மார்னிங் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம தலைப்பில் பேசிகிட்டு இருந்தோம். தலைப்பு என்ன பெரிய தலைப்பு? அடுத்த ஆறு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறதான் தலைப்பே. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ்லாம்
1: பார்த்துடலாம். அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: 2022 யூஏல வந்து ஹையஸ்ட் எவர் பெட்ரோல் பிரைசஸ் ரெக்கார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவில் போர் வெடிக்கும் போது ஸோ 4 திர்ஹம்ஸை தாண்டி முத முதல்ல 2022 பெட்ரோல் விலை போச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஆயிலோட பிரைஸ் தொடர்ந்து அதிகமாக இருக்கிற காரணத்தால் அடுத்த மாதமும் பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சி பீஸ் டீலுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைசஸ் வந்து இட் வில் கம் பேக் டு நார்மல், குறைஞ்சிடும். நீங்க வந்து ஜாலியா வீட்டில் இருக்குமே அப்படின்றத தாண்டி இன்னும் ஜாலியா வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. மாபெரும் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வின் பண்ணி அடுத்த வினரா நீங்களும் ஆகலாம். பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க UAE lottery.ae இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி டிக்கெட் வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாலி தான். Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply. So, மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே சொல்லுங்க. Spread the word as much as possible, சரியா?
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாய்.

0: Nigam Golden Diamonds, a division of Alta Vassal Group. அன்புள்ள மியூசிக் லவர்ஸ்,
1: எஸ்
0: ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th மே சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானே ஷாம் சீசன் 3. சீசன் 2 ஓட வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
2: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
0: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6 o'clock, பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால.
3: ஒபிஷியல் டிவி பார்ட்னர் ஜி டிவி அண்ட் ஜி சினிமா, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
4: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: நான் மாமா சௌக்கியமா?
7: சௌக்கியமான மட்டும் தான் கேக்குறேன், மாமன கவனிக்க மாட்டேங்கிற.
8: என்ன மாமா, உங்களை கவனிக்காமையா?
9: ஈத் ஆஃபர்ல 2 kg சிக்கன் பிரியாணி வித் 4 piece சிக்கன் 35 dirhams, 2 kg மட்டன் பிரியாணி வித் 4 piece மட்டன் 45 dirhams, கூடவே 4 piece சிக்கன் 65, 2 piece எக், ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட், மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
10: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி, பார்த்துபாய்.

0: இல்லை வாங்களே 800-8840 கால் பண்ணுங்களே, நம்ம பேசுவோம். 89.4 தமிழ் ஃபேமிலி, இது மசாலா கஃபே. நான் ஆர்ஜே மது. மசாலா கஃபே கிடையாது, மெர்சல் வாணி, சாரி பிராட்ஸ். ஓகே, ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்த 6 நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். 800-8940-8840 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். பிளானே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிளானே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு உங்கள் வருத்தத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான பிளாட்ஃபார்மாக இந்த ஷோவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரியா? நம்ம கூட அடுத்து யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். உனக்கு மேலே இது பேசியிருக்கேன். ஹலோ, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, இதே விதமாக சவுண்டு தான் கேட்குது. ஓகே, நம்ம வந்து டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம்.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
0: ஒரு 7:30 போல நல்லா கம்மியா இருந்துச்சு டிராஃபிக். இப்ப E311-ல ரெண்டு கிராஷ் போட்டிருக்கு. சிஸ் லேண்ட்ஃபில் பக்கத்துலையும் அப்படியே அல்ஜாகி சிட்டி சென்டர் தான் ஒன்றையும், அதே மாதிரி ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா கூடலாமோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது தான். சரி, E11-ல பரவாயில்ல, 12th போய் வந்துட்டு இருக்கீங்கன்னா நத்திங் டு வரி. அண்ட் E311-ல தான் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கு, ஷார்ஜா 2 Dubai. ஓகேவா?
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம், அது ராஜசேகர் மூக்கையா பேசுறேன், துபாயில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ராஜசேகர்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாட் இஸ் யுவர் பிளான்?
2: பிளான் என்ன, ஒரு நாள் இங்க கோர்ஃபுக்கன் போல, ஒரு நாளைக்கு வாதிஷீஷ் போலான்னு ஒரு பிளான். ஃபேமிலி இருக்காங்க, கூட்டு போயிடலான்னு ஒரு பிளான்.
0: ஓ சூப்பர், கோர்ஃபகான் அண்ட்
2: வாதிஷி சார்ஜா.
0: ஓகே ஓகே ஓகே, லைக் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடம் அந்த மாதிரி.
2: ஆமா ஆமா,
0: உள்ளுக்குள்ளே சுத்தலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. வேற ஏதாவது ஸ்டேகேஷன் அந்த மாதிரி யோசிச்சு இருக்கீங்களா?
2: வேற எங்க, வேற எங்க பிளான் இல்ல, இப்போக்கு எதுவும் பிளான் பண்ணல. பாப்போம், இனி அடுத்து ஏதா பிளான்
0: இது சடனா யோசிக்கலாம். பட் ஆர் நாள் லீவ் கொடுத்துட்டாங்களே உங்களுக்கு?
2: எனக்கு நாள்ல, ஆமா, சாட்டர்டே சண்டே சேர்த்து ஆர் நாள் லீவ். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ்.
0: ஆ, அதான் கேக்குறேன். ஓகே தான், அப்ப என்ஜாய் பண்ணுங்க, ஜாலி தான். ஊருக்கு போறதே கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாட்டி போலான் இருக்கேன். அது என்னங்கறத நான் வீடியோ மூலமா அப்படியே சர்ப்ரைஸா வெளியிட்டுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா ராஜசேகர் மாதிரி கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. பாட்டு வருது, பாட்டு முடிச்சவொடனே நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டேட்யூன் ஆஃப் தி ஹவர்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: Music lovers.
1: Yes.
0: Eid holidays ka super plan solava. Vara 30th May Saturday evening 6 manikku Flag Island Sharjala aattam paattam kondaattam da. Suhani Sham season 3. Season 2 oda vetriye thodarndhu special musical tribute to legendary singers SBB and Asha Bhosle and legendary tribute to actress Sridevi.
6: Celebrity singers oda performances, local talents oda performances, fashion show, dance performance ne kala katta pogudhu. Highlight enna na entry free.
0: Presented by STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
3: Official TV partner Zee TV and Zee Cinema, exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
7: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
8: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
9: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள்
5: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

0: லெட்ஸ் கண்டினியூ. இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் தான் இருக்கு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு. அதுக்கப்புறமா நான் அப்படியே ஸ்லோவா பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டேன், நைஸா ஆஃபீஸ் டைமிங் முடியறதுக்குள்ளே ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடி பேக் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம் இருக்கேன். நீங்க கால் பண்ணி இந்த ஆறு நாள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. 800-8940 தான் நம்பர். அதுக்கு முன்னாடி நீங்க ஊருக்கு பணம் அனுப்ப போறீங்க, இது முன்னிட்டு உங்களுக்கு சம்பளம் முன்னாடியே போட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் த டைம். நீங்க ட்ரீம் கார், தங்கம் வெல்லும் வாய்ப்பு, கை நிறைய காசு எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கலாம். அல்லன் சாரியோட எக்ஸ்சேஞ்ச், அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்சோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இப்பவே டவுன்லோட் பண்ணி ஊருக்கு காசு அமைச்சிங்க அப்படின்னா நீங்க ஜெட்டார் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ் மேலும் 1000 dirhams கேஷ் பிரைஸ் வின் பண்ணலாம். சரியா, ஜூன் 14 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, அதனால இப்பவே யூஸ் பண்ணுங்க. அல்லன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: ஹலோ.
0: அழுவாண்டு கட் பண்ணிருங்க, போங்க. நீங்க யாரு சாமி? உங்க போன்ல என்ன அவ்வளவு பேலன்ஸ் இருக்காவோ? இது டோல் ஃப்ரீ நம்பர்ல
1: என்ன
0: பண்ண போறீங்க தேசிங்?
1: நன்றி
0: தேசிங், நன்றி. பேசுறீங்க
1: பாவங்க
0: நீங்க ஏத்து கேட்க வேண்டியதானே, ஒரு தீல சொல்லுது அப்படின்னு பாட்டு போட்டு போய் கேட்க வேண்டியதானே? கேட்டாலும் வேலைக்கு ஆகாது.
1: அவங்க என்ன வேணாலும் கேட்டது போக நான் பண்றதே பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க.
0: ஓ மை காட், வாட் அ கோலேட்ரல் டேமேஜ். ஐ அம் சோ சாரி பிரதர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கான லீவ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சரியா?
1: ஓகே,
0: தேங்க்யூ பிரதர். என்னங்க பொசுக்குன்னு வேலை இருக்குன்ட்டாருங்க, மனசுலாம் ஒரே கஷ்டமாக போச்சு. போங்க, சரி ஓகே. உங்கள் லீவை உங்களுக்கு சேர்த்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். சிரிக்கிறேனி. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். பொன்னியின் செல்வன்லேருந்து ஒரு பாட்டு வருது, ஸ்டே டியூன்.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். விடிந்ததும் கொலை செய்தியை கேட்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு உள்ளது வேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். குழந்தைகள், பெண்கள், முதியோர் என யாருக்கும் பாதுகாப்பில்லா மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ளதை தாவைக்கா அரசு அறிந்துள்ளதா என்பதே சந்தேகமாக உள்ளதென்று கனிமொழி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். மேகதாது அணை கட்டும் முயற்சியை கர்நாடகா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். டெல்லியில் நாளை காவிரி மேலாண்மை கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே 28 நடத்தப்படவிருந்த கூட்டம் முன்கூட்டியே நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: குவைட் பிஜி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வு எதிர்வரும் மே 28 நடைபெறவிருந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குவைட் பிஜி தேர்வு நடைபெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நாடளாவிய ரீதியில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான போட்டி பரீட்சை வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை உள்வாங்கும் போட்டி பரீட்சை 2023 நேற்று நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான அரச சேவையில் உள்ள பட்டதாரிகள் மற்றும் ஏனைய பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கும் இந்த போட்டி பரீட்சையானது நாடு முழுவதும் 1048 பரீட்சை நிலையங்களில் இடம்பெற்றிருந்ததாக கல்வி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற ரயிலை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் சிக்கிய மேலும் 70 பேர் காயமடைந்தனர். மேற்கு பலூச்சிஸ்தான் பிராந்தியத்தின் தலைநகரான குவேட்டாவில் உள்ள சமன்பட்டக்க ரயில் நிலையம் வழியாக ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த வெடிவிபத்து நிகழ்ந்தது. 3 பெட்டிகளும் எஞ்சினும் தடம் புரண்டதாகவும் 2 பெட்டிகள் கவிழ்ந்ததாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho recruit irukkumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.22% உயர்ந்து 4,552.99 உள்ளது. வெள்ளியின் விலை 0.96% உயர்ந்து 74.74 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதற்கமைய ஒரு சவரன் தங்கம் 1,18,240 ரூபாயாக உள்ளது. கிராமுக்கு 14,780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. துபாயில் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலை 6 திரம்சினால் உயர்ந்துள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 549.75 திரம்ஸாகவும் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 509.25 திரம்ஸாகவும் உள்ளது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று முதல் வெப்பநிலை உயர்ந்திருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்கலாம். அலைனில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அல் ஃபுஜைராவில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். இதேவேளை அபுதாபி மற்றும் துபாயில் இன்று 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் மற்றும் ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் கொயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: அதாவது எனக்கு சில பாட்டெல்லாம் ஓல்டு பாட்டோட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஃபீலை கொடுக்கும். அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்திருக்காது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி வச்சு உதாரணத்துக்கு இந்த துஷ்யந்தா பாட்டில் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ பாட்டை என்ன அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த அழகிய தமிழ் மகனில் பொன்மகள் வந்தால் பாட்டை ஏ ஆர் ரஹ்மானவர்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த ரீமிக்ஸையே கரெக்டாக நமக்கு வந்து கொடுக்கும்போது அது ஒரு பயங்கரமான விஷயமா மாறுதுல்ல.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நண்பர்களே, டெம்பரேச்சர்ஸ் பயங்கர அதிகமா ஆகுது. ஸோ இந்த இதில் தான் முன்னிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் மதிய நேரங்களில் மேக்ஸிமம் இன்டோரில் இருக்க ட்ரை பண்ணுறது பெட்டர். தேவையில்லாத அலைச்சல் வேண்டாம், பட் நல்லா அலைங்க. ஆறு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆல்சோ ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் வெனஸ்டே 27th வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ரேயர் தொடங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாஸ்க்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த மாஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஜ்ரி கேலண்டர் படி ஷேக் சயித் கிராண்ட் மாஸ்க் சென்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அபுதாபி சிட்டியில் 5:51 AM முதல் ப்ரேயரும், அலைனில் 5:45 AM, ஜாயத் சிட்டியில் 5:56 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் 20 minutes ஆஃப்டர் சன்ரைஸ் ரூல் படி ஈத் ப்ரேயர்ஸ் இன் துபாய் வந்து 5:47 AM இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் இன் ஷார்ஜா வந்து வாட்ஸ்அப்பில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5:45 AM ஷார்ஜாலையும், அஜ்மானில் வந்து ஷார்ஜா அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 5:45 AM, உமர் கோயிலில் வந்து 5:44 AM அண்ட் ராசல் கேமால 5:43, இதில் 5:43. இந்த மாதிரி ஒவ்வொரு எமிரேட்டுக்கும் டைம் வந்து மாறும். அதனால் நீங்கள் எந்த எமிரேட்டில் அன்னைக்கு பர்டிகுலர் டேல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரேயர் டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம் அஃபோர்டபுள் ஃபீஸ் வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
4: கோலை பண்ணாங்களா?
0: அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம். STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
5: Official TV partner Zee TV and Zee Cinema. Exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.

0: 800-8940 கால் பண்ணி நீங்க இந்த ஆறு நாட்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: Okay, engala traffic irukna Abu Shagra, அதாவது துபாய் டு ஷார்ஜா போகிற டேரக்ஷனில் அபுஷாக்ரா ஓஎஸ்எஸ் மால் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பாலத்தமே எல்லாம் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மலையா ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஸ்லோவாக தான் இருக்குது. கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜா ரிங் ரோட் அண்ட் டமஸ்க ஸ்ட்ரீட் எஸ் 119 நீங்கள்லாம் வந்து நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. சரியா, ஷார்ஜா ரிங் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் எஸ் 119 எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிட் ஸ்லோவர். ஓகே, D62 பைரத் ஸ்ட்ரீட்லேயும் வந்து நல்லா ஸ்லோவாக இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E11 ஷேக் சயீத் ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால் அங்கேயும் வந்து குட்டி குட்டி டிராஃபிக் இருக்குது. கரெக்டாக எங்கன்னா அந்த ட்ரேட் சென்டர் ரவுண்ட் போட்டிருக்கும்ல அதுக்கிட்ட, அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு மொத்தம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்கிறது காரணம் அந்த இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரியா, மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிராஃபிக்காக தான் இது இருக்குது.
1: brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
0: கட் ஆயிடுச்சு, எத்தனை லைன் கட் ஆகும் இன்னைக்கு? அடுத்த லைனுக்கு போறேன். வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம் சாதிக் அவர்களே,
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு நாள் லீவு?
3: எனக்கு ஒரே ஒரு நாள் அன்னைக்கு பெட்ரோல் அன்னைக்கு மட்டும் தான் லீவு.
0: ஏம்மா?
3: அதாவது கொஞ்சம் வயசாயிடுச்சு, கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க, அதனால டெம்பரரியா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: ஓ மை காட்.
3: அது ஒரு வீடு.
0: ஓகே ஓகே.
3: அங்க வந்து ஒரு நாள் தான் கொடுப்பாங்க, இந்தியன் ஃபேமிலி.
0: ஓ ஓகே ஓகே ஓகே, புரியுது.
3: கிடைச்சவரையும் அல்ஹம்துலில்லா.
0: கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஸோ நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன பிளான் வச்சிருக்கீங்க இந்த ஒரு நாள்ல? ஃபுல் ரெஸ்ட் தானா?
3: அன்னைக்கு ப்ரேயர் பண்ண போனா, அதுக்கப்புறம் சமையல் பண்ணனே, சாப்பிடணும், ஏதாவது ஃப்ரெண்டுங்களை பார்த்து
0: ஒரு ஹாய் சொல்லிட்டு
3: சலாம் விசாரிக்கணும்.
0: அதுல டைம் ஓடிடும்ல.
1: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: என்ன துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
3: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, லாங் லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நான் அப்படியே இங்கிருந்து விடைபெற்று செல்கிறேன். ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். இது மர்சல் மார்னிங் 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னங்கறத சொல்லுங்க. ஒன்றுக்கு ரெண்டு பேருக்கு நான் மினிமம் பாட்டு கொடுக்க போறேன். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹாய் மது, குட் மார்னிங்.
0: மார்னிங்.
1: காஃபில குடிச்சோம்?
0: காஃபி இல்லை, குடிக்கல, டீ மட்டும் குடிச்சேன், பிளாக் டீ.
1: ஓகே மது,
0: டீ கடை லீவ் விட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க.
1: தாவூத்.
0: தாவூத், என்ன பிளான் தாவூத்? அடுத்து 6 நாளைக்கே.
1: 6 நாளைக்கு பிளான் வந்து ஏதாவது ஒரு வாட்டர் வேர்ல்ட்ல போய் படுத்துடலான்னு இருக்கு.
0: வாட்டர் பார்க்
1: சூடா இருக்கு.
0: என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு, தரவா?
1: கொடுங்களேன்.
0: ஒரு எங்க ஒரு 20 ரூபா டிஸ்கவுண்ட்ல தரேன்.
1: எங்க இந்த சைடா இல்ல ஃபர்ஸ்டா?
0: யாஸ்ல ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன் நானு.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முதல்வன்ல இருந்து முதல்வனே முதல்வனே பாட்டை
0: கொடுத்துறேன். கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. அப்துல் சமத்.
0: அப்துல் சமத், கிரிக்கெட் பிளேயர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்.
2: ஊர்ல ஒரு காலத்துல
0: ஓடு. சூப்பர் சமத். என்ன பாட்டு வேணும் சமத்துக்கு?
2: இந்த மறுபடியத்துல வந்து இருக்கல, நலமால என்னாலும்.
0: ஆமா ஆமா,
2: பாட்டு
0: அதை போடவா? சரி ஓகே. என்ன பிளான் 6 நாளைக்கு?
2: இல்ல, எனக்கு 9 நாள் லீவு.
0: ஆள் இல்ல. உலகத்துல பாதி பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இடம் தெரிஞ்சு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐ போடுங்க, உங்களுக்கு நான் வர வர ஃபார்வர்ட்
2: பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. லீவு கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை, லீவு கிடைச்சி என்ன பண்றது தெரியலங்கிற ஒரு பிரச்சனை. இனிவே சார்ஜி மது இங்கே கிளம்புறா நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் இது வரதாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சோசியல் மீடியா பேஜ்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஹாப்பி ஹாலிடே, see you all on 8ஆம் தேதி. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் லீவ் எடுக்க போறேன். டேக் கேர், பை பை.
3: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதல்வர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளை விரிவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். துரிதமாக வழக்கு பதிவு செய்து விரிவாக விசாரிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் சந்தித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைந்துள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அதிமுக இரு அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் சுகுமார் வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். இந்நிலையில் அவரை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அண்மையில் இபிஎஸ் நீக்கியிருந்தார். இந்த பின்புலத்தில் சுகுமார் இபிஎஸ் ஐ சந்தித்துள்ளார். வேலுமணி ஆதரவு எம்எல்ஏ சுகுமாரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளார். தாவிகா அமைச்சரவையில் வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்காத நிலையில் அணி மாறுவதாக கூறப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் NTA பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 23 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை இன்னுமா பாடம் கற்கவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நரசிம்மா கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை இன்னுமா பாடம் கற்கவில்லை என்று அவர் வினவியுள்ளார். நீட் விவகாரத்தில் NTA மத்திய அரசின் செயற்பாடு மிகவும் வருத்தமளிக்கின்றது என்றும் அவர் கூறினார். நீட் முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. November 14 நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழு உயர் அதிகார குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். குழுவின் பரிந்துரைகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துக்கும் இலங்கைக்கான கியூப தூதுவருக்கும் இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தலைமையிலான இலங்கை கியூப பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் கியூபா குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் பட்ரிசியா லசாரா குவேரா ஆகியோருக்கும் இடையே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. இலங்கை கியூப பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது இக்கலந்துரையாடலின் நோக்கமாக அமைந்தது.
1: உலக செய்திகள்.
2: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்றே கைகூடக்கூடும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று அவர் தெரிவித்தார். நேற்றிரவு சில செய்திகள் வரக்கூடும் என்று நாங்கள் நினைத்தோம், ஒருவேளை இன்று வரலாம் என்றும் மார்கோ ரூபியோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நீர்வழி பாதைகளை திறப்பதற்கும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு உள்ள திறனை பொறுத்தவரை மிகவும் உறுதியான ஒரு விடயம் நம்மிடம் இருப்பதாக நினைக்கின்றேன் என்று மார்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலைனில் இன்று அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை உயர்வடையலாம். உள்ளக பிராந்தியங்களில் இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவிலும் 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா வந்தாச்சு. எல்லாருக்கும் காலை வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஸோ வந்தாச்சு, வந்தாச்சு. என்ன வந்தாச்சு அப்படின்னு நீங்கள் டைம் கேட்கணுங்க.

0: அந்த காலேஜ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தவிர்த்திருக்கலாம். எல்லாரும் மாங்கு மாங்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல நமக்கு ஒரு ஹாலிடே வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் குதூகலமா இருக்குமா இல்லையா அப்படின்றனால.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: மனசு கொஞ்சம் இரும்பாக்கிக்கடா கிரிகாலா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கு. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட மைண்டை செட் பண்றதுக்காக மட்டுமே தான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதுபடி உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காகவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நமக்கு பழகி போன விஷயம் தான். ஆனால் பில்டப்பை கொடுக்காம விஷயத்தை சொல்லுமா அப்படிங்கிறீங்களா, சொல்றேன். ஒன்றும் இல்லை, அதாவது ஈதல்லாத பண்டிகை முன்னிட்டு விடுமுறை நாட்கள்ல வெப்பநிலை வந்து ஏக போகமா இருக்க போதும். அபுதாபியில 40 டிகிரி செல்சியஸ் வரையும், துபாயில வந்து 37 டிகிரி செல்சியஸ் வரையும், ஃபுஜைரால வந்து 46 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் என NCM வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாங்க பாக்கிறத வெயிலா, இதெல்லாம் ஒரு வெயிலா மொத அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வெளியிலே சுத்த போற காரணத்தினால் நீங்க வந்து கொஞ்சம் அப்படிங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி முன் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா மிகவும் நல்லது இல்லையா? பிகாஸ் உங்க மேல எங்களுக்கு ரொம்ப அதிகமான அக்கறை இருக்குதுல்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இந்த மார்னிங் இந்த டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தீங்க, உங்களோட மைண்ட் அப்செட்டா இருக்குன்னா இருக்கவே கூடாது. இன்னும் இப்ப மட்டும் கிடையாது, எப்பயுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கேத்த மாதிரி அந்த ஜாலியான பாட்டை பிளே பண்ணிட்டு நான் ஷோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க, என்ன சோலா விட்டுறாதீங்க பிளீஸ். ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். அதுக்கு நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. கெட் ரெடி. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0894. தமிழ் FM ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. RJ பிரியா பேசிட்டு இருக்கேன். இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae விசிட் பண்ணுங்க.
4: என்ன
5: மாமா உங்களை கவனிக்காமையா? ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 கிராம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 கிராம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2 பீஸ் எக், ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட் மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
6: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.
7: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
11: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
10: மறந்துட்டேன்.
11: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
12: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
11: அப்படிலாம் இல்ல.
9: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
11: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
9: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
11: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
9: பிராவோ நிவேதாவோட தனர தனர
13: த ஈவினிங் கரெக்ட்
9: கேளுங்க.
14: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். டைம் கரெக்டா 11:26 ஆன் தி கிளாக். நம்ம ஷோல இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம், நான் உங்ககிட்ட எதை பத்தி கேட்க போறேன்னா, அப்படியே இந்த ஸ்விட்ச் போட்டா போதும், அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் கேட்க போறேன். என்னன்னா, நம்மளுக்கு யூஏஇ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். யூஏஇக்குள்ள என்டர் ஆகும்போதே அப்படி ஒரு சினிமேட்டிக் ஃபீல்டில் வந்து லேண்ட் ஆகிருப்போம், ரைட்டில் எடுத்து வச்சுருப்போம். அப்படி நான் ஃபர்ஸ்ட் டேவே எல்லாரும் அப்படி ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங், சேவிங்ஸ், ஜிம், டிசிப்ளின், வேற லெவலில் நம்ம ஓஹோடு வரோண்டா அப்படின்னு. ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் எப்படித்தான் இந்த வெயிலில் வந்து போகிறாங்களோ வராங்களோ, நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு ஓரமாக ஏசி ரூம்லேயே வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம் இல்லையா. பட் ஸ்டில் கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் ஒரு நம்ம நினச்சதெல்லாம் வந்து நடந்திருக்கும். பட் ஒரு டைம் எடுத்திருக்கும். நான் கேட்க வேண்டிய சிம்பிளான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நீங்கள் துபாயில் ஒரு யூஏயில் ஏதோ ஒரு பிளேஸில் சர்வைவ் பண்ணுறதுக்கான பிக்கெஸ்ட் ஸ்கில் எது வேணும்னு நினைக்கிறீங்க? இங்கே சர்வைவ் பண்ணும் அப்படின்னா ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கில்னால் இது இருந்தால் போதும்ப்பா, நீங்கள் வந்து சமாளிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்துச்சு இல்லை, அது வந்து என்ன, எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. ஓகே, அண்ட் இப்போது அடுத்து கஜினி படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அசின் ரொம்ப வருஷமாச்சு அவங்கள பார்த்து, மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்களோட பாட்டையாவது நம்ம கேட்டு வருவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
1: Ekna kana 91 pore.
3: Enadhu
1: 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ரெடியா?
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது.
1: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்ஷன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
4: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். உங்க நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி யூஏல சர்வை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சா போதும். சின்ன குட்டி குட்டி திறமைகள் அதை நம்ம வளர்த்துக்கிட்டா போதும், எப்படி வேணாலும் வந்து பொழைச்சிப்போம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க பிரியா. இதுதான் பிரியா முக்கியமான விஷயம், இது மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கலாம் அப்படின்னா. அது என்னென்ன கால் பண்ணுங்க 800-894-0 அந்த நம்பருக்கு. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ,
1: ஹலோ,
0: கேக்குதா? மன்சூர், எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மன்சூர்?
1: தெரியும்
0: கொஞ்சம் சொல்றீங்களா?
1: எனக்கு வந்து இங்கிலீஷ்,
0: மலையாளம்,
1: தமிழ்,
0: ஹிந்தி, அரபிக் தெரிஞ்ச போதும் எப்படி வேணாலும் நம்ம வந்து பொழைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள், இந்த லாங்குவேஜ தாண்டி சில விஷயங்களா இருக்கும் இல்லையா. சோ அது வந்து என்னென்ன? வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். சாரி, அஹமத். திருப்பதி மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு நம்ம பாத்துருவோம் போல. என்ன திருப்பதி வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு
2: தெரிஞ்சா போதும். எனக்கு ஹிந்தியே தெரியாது, மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் தெரியாது.
0: ஆக்சுவலி ஒரு சொன்ன விஷயம் 100% உண்மை தெரியுமா? இப்போ மேப் இல்லை, ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவோம் இல்லை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலடா, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ரீசெண்டான டைமில் சில ஏரியாவில் நிஜமாவே வந்து ஜிபிஎஸ்ல வந்து ஒர்க் ஆகுறதில்ல அப்படின்ற போது தான் வந்து ஃபீல் பண்ணணும் நம்ம இல்லையா. உங்களுக்கும் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்மளும் அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணுவோம். மேப் இல்லாமல் வந்து ஓட்டுறோம் பரவாயில்ல, எந்த எக்ஸைட் விட்டாலும் பரவாயில்ல, எத்தனை எக்ஸைட் விட்டாலும் பரவாயில்ல, கற்றுக்குறோம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
4: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: அன்புள்ள மியூசிக் லவர்ஸ்,
1: எஸ்,
0: ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th May சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானி ஷாம் சீசன் 3. சீசன் 2 வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
6: செலிபிரிட்டி சிங்கர்ஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
0: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
5: Official TV partner Zee TV and Zee Cinema, exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. அர்ஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக மிஸ்டர் ஆஃப்லைன் சரவணன். அது என்ன ஆஃப்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்பவுமே வந்துட்டு ஆனர்ல பேசவே மாட்டார். சத்தமே இல்லாம இந்த பக்கம் போன் இருக்குல்ல, அங்க கால் பண்ணிட்டு பிரியா இந்த பாட்டு போட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ எனக்கு ஸ்பெஷலா அவருக்கு இந்த பாட்டு கொடுக்க போறதுக்கான காரணம் என்னவென்றால், அவரோட ஒய்ஃப் யுவராணி என்கிற பிரியா அவங்களுக்கு வந்து பர்த்டேவா, அதனால ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ மனசை தொட்ட மெட்டுக்காக அவங்களுக்கு பர்த்டே விஷயம் கொடுத்துட்டு இந்த பாட்டும் நம்ம அன்பா கொடுத்துடலாமா? நம்ம தொடர்ந்து பேசுவோம் அந்த பாட்டுக்கு அப்புறம். ஒரு முக்கியமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மனசு தொட்டு மிட்டு.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்
2: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: தமிழக செய்திகள்
2: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யுங்கள் என்று முதலமைச்சர் விஜயை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசுக்கு சொந்தமான மாநகராட்சி வளாகத்தில் சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் அதிகாலையில் இவ்வளவு துணிகரமாக கொலை அரங்கேறுவதாக அவர் கூறியுள்ளார் மதுரை கீழமாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவிகா நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ள விடயத்தையும் சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சிறப்பான ஆட்சியை தருவேன் மாற்றம் கொண்டு வருவேன் என்று முதல்வர் வசனம் பேசினார் ஆனால் ஒவ்வொரு நாளும் விலை மதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் விசனம் தெரிவித்துள்ளார்
1: இந்திய செய்திகள்
2: சிபிஎஸ்இ இணையதள குளறுபடி விவகாரம் தொடர்பில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் சிபிஎஸ்இ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதன் பின்னர் அடுத்தகட்ட நகர்வுகள் நிகழும் இந்த விவகாரத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் IIT மெட்ராஸ் மற்றும் IIT கான்பூரின் வழிகாட்டுதலோடு இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்புவதாக கூறினார்
1: இலங்கை செய்திகள்
2: 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிக மதிப்புடைய வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வர முற்பட்ட 3 வெளிநாட்டு விமான பயணிகள் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன பிரஜைகள் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இந்த சிகரெட்டுகளை விமான நிலைய பசுமை வழி ஊடாக கடத்திச் செல்ல முயன்ற போதே சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்க அதிகாரிகளின் அவதானத்தை திசை திருப்புவதற்காக சந்தேக நபர்கள் இந்த சிகரெட் தொகையை சீனாவில் இருந்து கொள்வனவு செய்து மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர்
1: உலகச் செய்திகள்
2: ரஷ்யா யுக்ரைன் மீது நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசி பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன கீவ் நகரமே முக்கியமாக இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் மற்ற பகுதிகளும் தாக்கப்பட்டதுடன் சுமார் 100 பேர் காயமடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் தலைநகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் ஒரு பள்ளி ஒரு ஆபரா அரங்கம் மற்றும் ஒரு அருங்காட்சியகம் என்பன சேதமடைந்துள்ளன ஈத் அல் அதா பண்டிகையின் போது தொழுகை நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மே 27 அதிகாலை 5:47 துபாயில் ஈத் தொழுகை இடம்பெறும் ஷார்ஜாவில் அதிகாலை 5:45 முதல் ஈத் தொழுகை இடம்பெறும் என்று ஷார்ஜா இஸ்லாமிய விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது அஜ்மானில் அதிகாலை 5:45 ஈத் தொழுகை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உமல் குவைனில் 5:44 ராசல் கைமாவில் அதிகாலை 5:43 புஜினாவில் அதிகாலை 5:43 ஈத் தொழுகை இடம்பெறும்
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலை சின்ஸ் 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: ஐக்கியரபா மீரகத்தில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமானவா வானிலை நிலவும். அலையில் இன்று அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைனாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். ஆமாங்க, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, இந்த மாதிரி யுஏஇல சர்வை பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக் ஸ்கில் இது மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க, யாரு வந்தாலும் நம்ம அசால்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம், லெஃப்ட் ஹேண்ட்லேயே நம்ம டீல் பண்ணிடலாம்ல அப்படின்னு உங்க மைண்ட் செட்டுக்கு வரதுக்கான ஒரு காரணம் இருக்கும். அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? அகமத், எப்படி இருக்கீங்க அகமத்?
1: ஈஸியா பொழச்சுக்குவோம் அப்படின்றீங்களா?
0: என்ன
1: என்ன
0: போறீங்களே வேற லெவலுங்க நீங்க அகமத். கொரியா போனா சொல்லுங்க, ஸ்கின் கேர் மட்டும் நான் எழுதி
1: கொடுக்குறேன்.
0: பை பை. ஐயோ, ஸோ இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து கே பியூட்டி ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா ரீசன்ட் டைமில், அதோட என்ன சொல்கிறது தாக்கம் தான் இது. அண்ட் எனிவேஸ், ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கரமாக ஏகப்பட்ட ஒரு திறமைகள்லாம் வந்து இருக்குது, ஸோ யுஏஇல கண்டிப்பாக வந்து அது தேவைப்படும், நீங்களும் வந்து டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க துபாயில் இருக்கிறதுக்கு இது இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு தோணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறீங்க ஜாலியாக. ஓகே, 800-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Back to back.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். மேலும்
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்.
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்களா? டென்ஷன் ஆகுதா? நோ டென்ஷன், நோ டென்ஷன், லெஸ் ஒர்க். ஓகே, சாரி, மோர் ஒர்க். நாளையில இருந்து லெஸ் ஒர்க் மாத்தி சொல்லிட்டேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அண்ட் இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, E11ல கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, E66ல கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, D62லையும் அதே கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக், அண்ட் E88ல வந்து ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓ மை காட், அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்கன்னா பார்த்து போங்க. எதுக்கு எதுக்கு அவசரம்? நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டினாலும் மற்றவங்களும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இல்லை என்ன பண்ணுறது பிரியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் ப்ளீஸ், நம்ம கொஞ்சம் அடுத்தவங்களுக்கும் சேர்த்து ட்ரைவ் பண்ண கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் E311ல அவங்கவுங்க வந்து டிராஃபிக் இருக்கிறது. ஸோ எங்கே போனாலும் வந்தாலும் ப்ளீஸ் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க, பொறுமையாகவே ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, and நம்ம கூட பேச போற அடுத்த caller, வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க? யாருங்க, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? அப்பதான் தூங்கி எந்திரீங்களா?
2: என்ன
0: ஷாஹுல் ஹமீத், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் சொல்லுங்க ஷாஹுல், அதாவது UAE ல இருக்கணும், அப்ராட்ல எங்க போனாலும் வந்து இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னா
2: என்னென்ன ஸ்கில்ஸ்?
0: அது மனிதர்களை படிக்கணுமா? அது எங்க முடியுது? நம்மளதான் ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்களே அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நீங்க படிச்சிட்டீங்களா மனிதர்கள்? உங்களால ஈஸியா அப்படியா? என்ன நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களா? என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம். இப்பதானே பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள எப்படி நான் ஜாதகம் பாக்குறேன்னா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். வேற வேற
2: என்னங்க?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? And Eid Mubarak ungalku. சோ இப்ப அடுத்த ஒரு பாட்டு வரப்போகுது. சோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இந்த கூகுள் மேப் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு எல்லாருக்குமே இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்றேன். நான் ஒரு கூகுள் அனுப்பி வைக்கிறேன், அந்த சிரிப்பு என்னோடது அல்ல. ஓகேவா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, மசாலா கஃபேல ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
4: Coming.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஹார், brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப்

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: யாரு
2: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
4: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு 500.
2: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
5: கொலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
6: கொலை பண்ணாங்களா?
2: ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
12: ஆனா எனக்கு கிடைச்சது
13: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
14: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும், ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
2: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
14: மறந்துட்டேன்.
2: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
12: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
2: அப்படிலாம் இல்ல.
13: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
2: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
13: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
2: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
13: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற
2: தி ஈவினிங் கரெக்ட்
13: கேளுங்க.
15: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மது எங்க போயிட்டாரு?
0: சாரிங்க,
1: மது எங்க?
0: மது அவர் மார்னிங் ஷோ பண்ணாரு, மெர்சல் மார்னிங். நீங்க கேக்க மிஸ் பண்ணிட்டீங்க.
1: காலையில ரெடி ஆனது, சாரி.
0: ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: என்னோட பேர் வாஹித்.
0: வாஹித், அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி யூஏல வந்து நம்ம திறமைகள் என்ன மாதிரி திறமையெல்லாம் வந்து வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும், சர்வை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிக்கிறதே கிடையாதுங்க, எனக்கு வர்க் தாங்க முக்கியம், ஃபேமிலி கூட கடைசி தாங்க அப்படின்றாரு. கரெக்ட்,
1: என்ன
0: சொல்றது இப்ப என்ன உயர் அதிகாரியா இருக்கீங்களா, என்ன பொறுப்புல இருக்கீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா? சேல்ஸ்ல இருக்கீங்க, நினைச்சேன் இப்பதான் நினைச்சேன், சொல்லிட்டீங்க, சூப்பர். இந்த சேல்ஸ்ல இருக்கவங்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை வரும், எங்க ஆபீஸ்ல கூட ஒருத்தவங்க இருக்காங்க காயத்ரின்னு சொல்லிட்டு, உங்க எப்படின்னா வர்க்னு வந்துட்டா போதுங்க, அப்படியே பரபரப்புற அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த போன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு கை கூட டேமேஜ் ஆற அளவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன்.
1: அதுலயே சேல்ஸ்லயும் இருக்கும், அந்த நம்மளோட ஆர்டி டிபார்ட்மெண்ட் நம்மளோட மைக்கர்ஸ் நேம் அப்ப இருக்காங்க, அவங்களோட ஒரு கேம் கூட பண்றதுனால பார்த்து பார்த்து அப்படியே மைண்ட் செட்
0: செட் ஆயிருச்சு. அதுதான் ஃபேமிலி எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க இந்த மாதிரி வர்க் வர்க் அப்படிን இருக்கறனால?
1: ஆஃப்டர் 6 ஃபேமிலி,
0: ஆஃப்டர் 6 ஃபேமிலி, ஆபீஸ் ஆபீஸ் கால்ஸ் எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க?
1: ஃபேமிலி இல்ல இல்ல, அட்டெண்ட் பண்ணாலும் அது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கறதுனால அதை அவாய்ட்
0: பண்ணிடுறோம். அவாய்ட் பண்ணிடுவீங்க? புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி. மீட்டிங்னா ஓகே, வெளியில இருக்கேமா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னரை வந்து அவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம்னு பரவாயில்ல, ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, அண்ட் இப்ப அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, மாற்றான் படத்துல இருந்து. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு வந்துடலாமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காவிரி காவின் அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கு கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பிரச்சினையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு உடனடியாக மேகதாட்டு திட்டத்தை தடுத்து நிறுத்தும் என நம்புவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கு மண்டலத்தில் தொடங்கி தஞ்சை டெல்டா வரை தமிழ்நாட்டில் பாதியை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் திட்டத்தை திமுக ஆட்சியில் இருந்தவரை தடுத்து நிறுத்தியது. தற்போது தாவைக்காவின் அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கு கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பிரச்சினையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு உடனடியாக அத்திட்டத்தை தடுத்து நிறுத்தும் என நம்புவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான தமிழக அரசின் மறு ஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கு போதிய முகாந்திரம் இல்லை என்று தெரிவித்து தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்ட திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய அனுமதிக்கக் கூடாது என்று தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. திட்ட அறிக்கை தயாரிக்க தடை விதிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான குறித்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.
1: இந்திய செய்திகள்.
2: ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியர்களுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. காங்கோ, உகண்டா, தெற்கு சூடானில் அத்தியாவசியமற்ற பயணங்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று தொடர்பிலான அச்சம் நிலவும் நிலையில் இந்தியாவின் பல விமான நிலையங்களிலும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று கைது செய்யப்பட்டார். தலங்கம போலீஸ் நிலையத்தில் இன்று காலை முன்னிலையான நிலையில் அவர் கைதாகினார். கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற ராணுவ வெற்றி தின நிகழ்வுக்கான ஒத்திகை நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்க முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கடந்த சனிக்கிழமை தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் அன்றைய தினம் முன்னிலையாகாது, இன்று போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகினார். இதன்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அமீரகம் முழுவதும் இலவச வாகன நிறுத்துமிட வசதிகளை பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை காலத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மே 29ஆம் தேதி வரையான இலவச வாகன தரிப்பிட வசதி துபாய் முழுவதும் உள்ள அனைத்து பொது வாகன நிறுத்துமிடங்களுக்கும் பொருந்தும். பல அடுக்கு வாகன நிறுத்துமிடங்களுக்கு கட்டணம் தொடரும் என்று பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 30, 2026 முதல் வாகன நிறுத்துமிட கட்டணங்கள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று பாக்கின் அறிவித்துள்ளது. இதேவேளை இலவச வாகன நிறுத்துமிட ஏற்பாடுகள் குறித்து பாக்கோனிக் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களிடம் கட்டண வசூல் செய்யாது என்று அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சகத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் வழங்கப்படும் சேவைகளுக்கு கட்டணம் இருப்பது சாதாரணமானது என்று அவர் கூறினார். ஆனால் அதை சுங்க கட்டணம் அல்லது டோல் என குறிப்பிடக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் சாத்தியமான ஒப்பந்தத்தில் லெபனானையும் உள்ளடக்கிய அனைத்து முனைகளிலும் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது இடம்பெறும் என்று இன்று அறிவித்துள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்த நம்பிக்கைகள் டாலர் மற்றும் எண்ணெய் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் செப்பு விலை உயர்ந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சாத்தியமான அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையினால் டாலர் மற்றும் எண்ணெய் விலைகள் சரிந்துள்ளன. இதனால் பணவீக்கம் மற்றும் உலக பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சங்கள் தணிந்துள்ளன. இதன் விளைவாக செப்பு விலை உயர்ந்துள்ளது.
0: Business update.
3: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஆட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருப்போம். என்ன வாழ்க்கை, எது நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது லைஃப் நமக்கு சில விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கும். இப்படி இருந்தனா நீ வந்து எங்க போனாலும் பொழைச்சப்படா, நான் யாருனாலும் அடிக்கவே முடியாது, பீட் பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு இந்த யூஏ இல்லையா. எந்த பிரச்சனை வந்து யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அந்த விஷயத்த நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கணும் அப்பப்ப. அண்ட் இதே நான் சொல்லணும்னா அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி யூஏஇல வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் வேற லெவலில் இருக்கும், சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நம்ம கூட பேச போகிற லாஸ்ட் காலர், அதாவது இந்த டாபிக் வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து நிறைவு செய்ய போகிறோம். நம்ம கூட பேச போகிற காலர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: பாலமுருகன்.
0: பாலமுருகன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க, நன்றி நன்றி. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகள்ல அப்படி எடுத்து விடுங்க.
1: இல்ல திறமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணு தொழில் கத்துக்கறேன், இல்லைனாக்கா நல்லா படிக்கணும். ரெண்டு இருந்தாக்கா எங்க போனாலும் இங்கேயும் கிடையாது, எங்க போனாலும் படிச்சுக்கலாம்.
0: ரெண்டுமே கொஞ்சம் லாக் ஆச்சுன்னு என்ன பண்றது?
1: புரியல, ரெண்டுமே
0: இல்லாம இருந்துச்சுன்னு என்ன பண்றது? கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு என்ன பண்றது?
1: கம்மியா இருந்தா கஷ்டம் தான். ஆமா, 100%க்கு 80% எல்லாரால அது சரியா இது பண்ண முடியாது.
0: ஓகே ஓகே ஓகே. அதாவது படிப்பு அப்படின்றத தாண்டி இந்த திறமை ஒன்னு இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நிறைய பேருங்க சர்வே பண்றதுக்கான காரணம் வந்து அதுவா தான் நான் பாக்குறேன்.
1: கண்டிப்பா.
0: ஆமா ஆமா. சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் பாலமுருகன்?
1: நான் கிரேன் ஆபரேட்டர்.
0: என்னங்க, கிரேன் ஆபரேட்டரா?
1: ஆமா.
0: பயங்கரமான ரிஸ்கான வேலையாச்சேங்க. ஏங்க, இதுவே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தானாங்க.
2: உங்கள்ட்ட
0: பேசல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களோட வேலை ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வர்க், அது ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க ஓகேவா? நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, டேக் கேர், டேக் கேர் பாலமுருகன். கிரேட் டே.
1: பாடல் ஒன்னு போடுவீங்களா? கேக்குற பாடல்
0: ஷோ முடியும் போது கண்டிப்பா நான் வந்து ப்ளே பண்றேன். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: தம்பி, தம்பி படத்துல இருந்து அந்த என்னம்மா தேவி ஜக்கமான ஒரு பாட்டு.
0: தம்பி படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: என்னம்மா தேவி ஜக்கமான ஒரு பாட்டு.
0: அது அது வந்து திருமலைங்க.
1: இல்ல இல்ல இல்ல, தம்பி படத்துல
0: அப்படியே இருக்கா? அவனே சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன் உங்களுக்கு, சரியா? ஓகேங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூ, பை பை பை. பாட்டு போடலன்னா கிரெயினை விட்டு ஏத்திடுவாரோ. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது. அவர் கேட்ட பாட்டை நான் சர்ச் பண்ணி பாக்குறேன், இருந்தா கண்டிப்பா நான் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் இருக்குல்ல, கடமை ரொம்ப முக்கியம் அமைச்சரே. அதாவது மேங்கோ சீசனாங்க இது. இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகள்ல இருந்து இப்ப வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல், அதாவது அமீரகத்திலையும் வந்து மாம்பழ திருவிழா வந்து நடக்க போகுது. ஸோ அதாவது 85க்கும் மேற்பட்ட ப்ரீமியம் மாம்பழம்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாமா துபாயில், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் உள்ள ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ 23வது மேங்கோ மேனியா திருவிழா வந்து தொடங்கப்பட்டதாமா. ஸோ நீங்களும் வந்து மேங்கோ லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா? அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருகிறது.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அண்ட் இப்போ அடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: பேக் டு பேக்
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
1: Ekna kana 91 pore.
3: Enadhu

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் த வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: Our song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Seeraga Sambar Biryani. Chennai Bhai Veetu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யூஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break. மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: செழித்தையும் தமிழே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ்? லாங் ஹாலிடே வரப்போகுது, கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பீங்க. பிளான் பண்ணாதவங்களாம் இன்னைக்கு படம் பார்த்தே பல வருஷம் ஆச்சுரா, அதனால ஒவ்வொரு படமும் உட்காந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் அந்த டைம்ல வாழா 2 படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, மலையாள மூவி. ஓ மை காட், நான் பார்ட் 1 பார்க்கல, பார்ட் 2 இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தேன். அழுகாதரா அழுகுறாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த படம் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட் ரொம்ப காமெடியாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கட்டத்தில் வச்சாங்க பாருங்க, அப்போ தான் அழுக தானாக வந்துச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து வருவாங்க போவாங்க, ஓகேவா? பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பில் வந்து நம்மளோட சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க மட்டும்தான் நம்ம லைஃப் லாங் கூட வருவாங்க. ஃபார் எவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க தான் அப்படின்றத நமக்கு உணர வச்ச ஒரு படம். நம்ம மறந்து போயிருப்போம், ஏன்னா ஒரு சின்ன வாக்கியா தகராறு இருந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா. பட் ஸ்டில் அந்த படத்தில் அது எல்லாமே மறைஞ்சிரும் தெரியுமா. நீங்கள் உங்கள் சிப்ளிங் கூட, அது உங்க கூட பிறந்தவங்களோட ரொம்ப வருஷம் பேசாமல் இருந்திருக்கலாம், பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீங்களாக தான் அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டையெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியாது தெரியுமா. அது மட்டும் நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்கிட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து பாருங்கள். ரீசெண்டாக நான் கூட சொன்னேன், நான் என் தம்பியும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு முடிதான் பிடிச்சி அடிதடி சண்டை. மதுரையில் வந்து ஒரு ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த செக்யூரிட்டி வந்து, மேடம் எத்தனையோ பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க, எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்களையும் உங்கள் தம்பி மாதிரியும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை மேடம் அப்படின்னாரு. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எங்கள் குடும்பத்துக்கு. ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் ப்ளே பண்ணிவிட்டு அப்படி நான் வந்து வரேன். கொஞ்ச நேரத்தில் வந்து டிராஃபிக் அப்டேட் சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்கில் மாட்டிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். 800-8940 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Relax, song of the hour.

0: que se mude de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00, Flag Island, Sharjah.
5: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
6: மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்துதான்.
7: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்லி பார்த்துபாய்.
8: ஓகே, கிளம்புவோமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க, அரிய பிரியா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஷோக்கள் உங்களுக்கு வந்து சிப்பு சிப்பாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. ஸோ ஆர்ஜி பிரியா அஃபிஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்துட்டு எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அண்ட் மறுபடியும் 8 to 11 மீண்டும் சந்திக்கிறேன். அதாவது நீங்கள் எப்போ டியூன் போனாலும் என் வாய்ஸை கேட்குற அளவுக்கு எங்கள் ஆஃபீஸில் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஐ எம் வெரி சாரி. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ மனசை தொட்ட மெட்டுக்காக சிந்து ஒரு பாட்டு வந்து கேட்டிருக்காங்க, அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
10: மனசு தொட்டு மெட்டு. மனசு தொட்டு மெட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக எம்எல்ஏக்கள் மூவர் பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தனர். சட்டமன்றத்தில் 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக மூன்றாக பிளவுபட்டது. அதிமுக எம்எல்ஏக்கள் மூன்று பேரும் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களுக்கு உடனடியாக தாவேக்கா உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம், ஒரே குடும்பம், அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என மூன்று பேரிடமும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். 15 நாட்களில் ஜெயலலிதாவின் ஆட்சியை பார்த்ததாக ஆதவ் அர்ஜுனாவிடம் சத்யபாமா தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் கட்சியில் இணையும் விழா நடத்தப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தாவேக்காவின் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அதிமுகவின் மூன்று உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைந்து கொண்டனர். இடைத்தேர்தலில் வாய்ப்பளிக்கப்படும் என தாவேக்கா அளித்த வாக்குறுதியின்படியே ராஜினாமா செய்ததாக அவர்கள் கூறியுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: அசாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உத்தராகண்ட், குஜராத்துக்கு முன்னர் பொது சிவில் சட்டம் நிறைவேறவுள்ள மூன்றாவது மாநிலமாக அசாம் பதிவாகியுள்ளது. அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சார்பாக அமைச்சர் அதுல் போரா இன்று பொது சிவில் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதா மே 27 அன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும். தலங்கம போலீசாரின் ஆலை கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடுபில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 500,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு சரீரப்பிணையின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகிய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கைது செய்யப்பட்டார். ஹோர்மூஸ் நீரிடையே எந்த ஒரு நாடும் ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது உலக பொருளாதாரத்திற்கு எதிரான அழுத்த கருவியாக பயன்படுத்தவோ அனுமதிக்க கூடாது என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. பிராகில் நடைபெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமீரக சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் இதனை கூறினார். சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்துக்கு மிக முக்கியமான ஹோர்மூஸ் நீரிணை சுதந்திரமான மற்றும் திறந்த சர்வதேச கடல் பாதையாக தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தென் லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பது பேச்சுவார்த்தைக்குரிய விடயம் அல்ல என்று அந்நாட்டு ஜனாதிபதி ஜோசப் ஆவுன் தெரிவித்தார். வாஷிங்டனில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கோரிக்கையை லெபனான் அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு விடுதலை நினைவு நாள் லெபனான் இன்னும் வேதனையான சூழ்நிலையால் சுமையடைந்திருக்கின்ற நேரத்தில் வருகின்றது என்று ஜோசப் ஆவுன் தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
3: 89.4
4: Star of the month, actor Ajit Kumar.

அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நாள் விட்டால் அடுத்த 6 நாட்களுக்கு விடுமுறையை அனுபவிக்க போகிறோம் இல்லையா? எல்லாரும் தயாரா? எப்படி, நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை நாளாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பலரும் வந்து ஹாஃப் டேயோட போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிறைய பேர் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போறதுக்கான போயிருப்பாங்க, இல்லைன்னா போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். சரி, இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். தமிழ்நாடு அரசியல்ல இந்த பரபரப்பு எப்போ ஓயும்? இந்த ஒரு கேள்விதான் கொஞ்ச நாட்களா நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே சுத்திட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு அந்த பரபரப்புக்கு இன்னும் கொஞ்சம் சுதி சேர்க்கிற மாதிரியாக, அதிமுகவில் இருந்து 3 பேர் பிரிந்து போய் தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்க போய் இணைஞ்சிருக்காங்க. உடனடியா இணைந்த உடனேயே அவங்களுக்கு தாவிகாவினுடைய உறுப்பினர் அட்டையும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. என்ன நடக்க போகிறது என்று நாம தொடர்ந்து பார்க்கலாம். இடைத்தேர்தல அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தாவிகா அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அவங்க வந்து பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. மற்ற பக்கத்துல இந்த வேலுமணி அவங்களுக்கு ஆதரவளிச்ச அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சிருக்காங்க. எனவே அதிமுக இப்ப 3 பிளவுபட்டிருக்கிறது. பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருந்த ஒரு திராவிட கழகம், அதனுடைய நிலைமை எப்படியாக மாறப்போகுது அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுது. எல்லாத்தையும் இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பார்க்கலாம் ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு. சரி, இந்த மதுரை மாநகர் அப்படிங்கிறது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு நகரம் இல்லையா? எனவே இந்த மதுரையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஓ இந்த பெயர்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி அப்படியே கடைசியா எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் தத்தநீரி தோப்பு. இது வரைக்கும் அந்த பெயர் காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அடுத்து தூரிகா பாட்டு வருது, நவரசாவில் இருந்து. அதுக்கப்புறம் உதயம் NH4 இருந்து யாரோ இவன் பாட்டு வருது. ரெண்டுமே ரொம்ப அருமையான பாடல்கள், கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நீங்க
2: சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

ஒரு மணி ஓசைக்கு அப்புறமா யானை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு. அது மாதிரி நல்ல ஒரு பிரியாணிக்கு அப்புறமா அதோடு சேர்ந்து வரக்கூடியதான் இந்த தூக்கம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த நேரம் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்டு நல்லா தூக்கம் வர நேரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு. சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிகிட்ருக்கேன். இந்த மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள், அதனுடைய அந்த ஊர்களுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு பேசலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேசலாமா? சரி, திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பரங்குன்றம் என்று ஏன் சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்க யாராவது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? திரு அப்படிங்கிறது, இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும், முருகன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு குன்று இல்லையா. இந்த குன்று வந்து சிவலிங்க வடிவுல இருக்குமா? சிவலிங்க வடிவில் இருக்கான், யோசிச்சு பாருங்க. அப்படியா? எனவே அது பரன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பரன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எனவே திரு பரன் குன்றம் அப்படிங்கிற பெயர் வந்தது. திரு என்ற அடைமொழியோட அந்த திருப்பரங்குன்றம் என்றானது என்று சொல்லப்படுது. அப்புறம் கடச்சனைந்தல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இது ஒரு மிக சிறப்பான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, கோவலன் கொலையுண்ட செய்தியை கேள்விப்பட்டோன்ன ஆத்திரம் பொங்க தன்னுடைய காலில் இருந்த மற்ற சிலம்பையும் கையில் எடுத்துக்கிட்டு கண்ணகி வந்து போராட கிளம்பிய இடம்தான் இந்த கடச்சனைந்தல் என்று சொல்லப்படுது. அதை பிரித்து பார்த்தா கடை சிலம்பு ஏந்தல், இதுதான் பிற்காலத்தில் மருவி அப்படியே கடச்சனைந்தல் ஆகியிருக்கிறது. எனவே கடைசியாக காலில் இருந்த அந்த சிலம்பையும் எடுத்துக்கொண்டு கண்ணகி போராட கிளம்பிய இடம்தான் இந்த கடச்சனைந்தல். அப்புறம் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இல்லையா. இந்த பழங்கானத்தம் ஊர் அப்படிங்கிறது பழங்கால நத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அது மருவிதான் பழங்கானத்தம் என்று ஆகியிருக்கு. பழங்கால நத்தம் அப்படின்னா என்ன? அந்த இடத்துல அதற்கு முந்தைய காலங்களில், அந்த பேர் வைக்கிறதுக்கு முந்தைய காலங்கள்லேயே மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்காம். எனவேதான் அந்த இடத்துக்கு பழங்கால நத்தம் என்று பெயர் வச்சிருக்காங்க. அது பிற்காலத்தில் மருவி பழங்கானத்தம் ஆகி இருக்கு. தொடர்ந்து நாம பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன். ஜோதா அக்பர் படத்தில இருந்து முழுமதி அவளது முகமாகும் பாட்டு வருது. அதுக்கப்புறமா காரா படத்தில இருந்து கண்ணம்மா என் கண்ணம்மா பாட்டு வருது. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break. உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
4: கோலை பண்ணாங்களா?
0: அபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.

கிழகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். யானைக்கல் சிம்மக்கல், இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? மதுரையில உள்ள இந்த யானைக்கல் சிம்மக்கல், இதற்கு ஏன் இந்த பெயர் வந்தது, அதற்குரிய பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறது. சிலப்பதிகாரம் அல்லங்காடி அப்படிங்கிற வணிக வளாகங்களாக இருந்த பகுதிகள், அதாவது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அல்லங்காடி என்று சொல்லக்கூடிய, அங்காடி அப்படிங்கிறது கடை, அல்லங்காடி அப்படிங்கிறது இரவுல இருக்கக்கூடிய கடை தொகுதிகள்.

0: காரணம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் எனக்கு அழைப்பிடுங்க, பேசலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு. அடுத்து தல்லாக்குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இது ஒரு காலத்துல கண்மாயா இருந்த பகுதியா. வைகை நதியில வந்து வெள்ளம் வரும்போது இந்த பகுதிக்கு வந்து அந்த நேரத்துல வந்து வெள்ளம் அதிகமா வரும்போது மடை மாற்றம் செய்வாங்களாம். அப்போ அந்த நீரை எல்லாத்தையும் தள்ளாம ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அது தல்லாக்குளம் என்று பெயர் பெற்றிருக்காங்க. தல்லாக்குளம் தான் அது, அப்படியே மருவி பேச்சு வழக்கில் அப்படியே தல்லாக்குளம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறமா தெப்பக்குளம், வில்லாபுரம், அப்புறம் யானைகளுக்கான இந்த 10 தூண், இதெல்லாம் ஏன் வந்தது, தத்த நீரி தோப்புனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து தொடர்ந்து பகிர்ந்து கொள்றேன். சரியா, வணக்கம். வணக்கம், யாரு?
1: வணக்கம், என் பேர் ராமநாதன்.
0: ராமநாதன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அதிகமா இருந்ததாம் வில்லாபுரத்துல. அதனால வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்துல வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அங்க வந்து சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு வந்து எங்களுடைய வில்லாபுரத்துல இருந்து வந்து வில்வ மரங்கள்ல வந்து வில்வ இலைகளை எடுத்துட்டு போய் வந்து பூஜைகள் செய்வாங்களாமா. சோ அதனால அது மாதிரி மருவி இப்ப வந்து வில்லாபுரம் என்று இப்ப மாறி இருக்கு.
0: அப்படியா? ஆனா நான் படிச்சது வேற விஷயமா இருக்கே.
1: வில்லாபுரத்துல வந்து அங்க வந்து ஒரு பாவக்கம் மண்டபம் திருவிழா வந்து நடக்கும். அது பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து எங்களுடைய குலதெய்வத்துக்கு மீனாட்சி அம்மன் வந்து 4வது நாள் வந்து படிக்கு வந்து வருவாங்க. சோ அது வந்து முன்னோர்கள் செஞ்ச ஒரு நன்மைக்காக வந்து பாண்டிய மன்னர் வந்து கேட்டிருக்காங்க, என்ன பண்ணு, உங்களுடைய படைத்தளபதி சேனாதிபதி தளபதியா இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து கேட்கும் போது உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து எங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து தரிசனம் கொடுக்கணும் எவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லி. சோ அதனால அந்த வில்லாபுரத்துல வந்து இன்னும் சிறப்பு நிறைய இருக்கு.
0: சரி, இதுல எங்க படிச்சீங்க?
1: இது நடந்துகிட்டு வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா.
0: இந்த வில்வ மத மர கதை வந்து பேச்சு அப்படியே கதைகளோட வந்த கதையா, இல்ல நீங்க எங்கயாவது படிச்சீங்களா? வில்லாபுரம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. ஆனா நான் படிச்சது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்பவே. சரியா, வில்லாபுரம் அப்படிங்கிறது மதுரை கோட்டையில வந்து வில் வீரர்களா பணிபுரிந்தவர்கள் வில்லாள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. எனவே அவங்க வாழ்ந்த அந்த பகுதி தான் வில்லாபுரம் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்பப்படுதுன்னு சொல்ற விஷயத்த கேட்கலாமா? அப்படி இல்லைன்னா அங்கு அந்த ஊரை சேர்ந்தவர் சொல்லக்கூடிய வாய் வழியா வந்த அந்த கதையை நாம நம்பலாமா, என்ன எதை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து நாம பேசலாம். அடுத்து தீமா பாட்டு வருது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
5: மேலும் சென்றடையுங்கள்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: சரி, மதுரைக்காரங்க யாரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? தெப்பக்குளம் என்ற பெயர் ஏன் தெப்பக்குளத்துக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியுமா? தெப்பக்குளம்னாலே தெரியும், தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குளம் தான் தெப்பக்குளம் அப்படின்னு. ஆனால் தெப்பக்குளம் எப்படி உருவாகினது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கிறதா சொல்லப்படுது. திருமலை நாயக்கர் தன்னுடைய அரண்மனைக்காக கட்டுறதுக்காக மண் எடுத்த இடம் தான் இந்த தெப்பக்குளம் அப்படின்னு நம்பப்படுது, பலராலும் நம்பப்படுது. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? 1865 மதுரைக்கு அழகு சேர்க்கறதுக்காக இந்த 1000 அடி நீளமும் 950 அடி அகலமும் கொண்டு சதுரமாக வெட்டப்பட்ட பகுதி தான் இந்த தெப்பக்குளம் அப்படின்னு சொல்றாங்க. வில்லாபுரம் ஏற்கனவே நாம பேசியாச்சு. யானைகளுக்கு 10 தூண், இது எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? மன்னர் காலத்துல போர் யானைகளை கட்டி வைக்கிறதுக்கான இடமாகத்தான் இந்த 10 தூண் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து அதுல 9 தான் இருக்கு, சரியா? அது தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து தத்தநேரி தோப்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அது தெரியுமா எங்க இருக்குன்னு? தெரியுமா, பழங்காலத்துல தத்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வெட்டிய ஏரி தான் பின்னாட்கள்ல தத்தநேரி என்று அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இங்க இருக்கக்கூடிய மக்களால் செல்லூர் கண்மாய் அப்படின்னு இந்த இடம் வந்து அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. சரி, மதுரைக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? கமல்ராஜ். சொல்லுங்க கமல்ராஜ். சொல்லுங்க, உங்க ஊர் இது? தஞ்சாவூர். ஓகே, சொல்லுங்க. ஏதாவது ஊர் பேர், ஊருக்கு பேர் காரணங்கள் இருக்கா?
1: தஞ்சாவூர்ன்றது வந்து தஞ்சிரா இறந்து ஒரு மன்னர் அல்லது அரசர்னு சொல்லுவா.
0: என்ன பேரு?
1: தஞ்சிராயர்.
0: தஞ்சிராயர்.
1: நிறைய கதைகள்ல வரும். அவரை வந்து இறைவன், அதாவது சிவன் நடி விஷ்ணு, இறைவன் வந்து வதம் செய்த அழிச்சதுனால அந்த ஊர் பேரு.
0: அப்படியா? அப்ப அடுத்த வாரம் நம்ம வந்து தஞ்சாவூர் பத்தி பேசிடலாம், அங்க இருக்கிற ஊர்கள் அந்த ஊர் பேர் காரணங்கள் பத்தி பேசலாம்.
1: என் கிராமத்தை பத்தி?
0: உங்க கிராமத்தை பத்தியா? அதுதானே உங்க கிராமம். என்ன எது உங்க கிராமம்?
1: என்னோட ஊர் வந்து மேல மத்தாச்சி.
0: மேல
1: மஸ்தாச்சாவலி.
0: சரி சரி சரி, நீங்க அப்ப அடுத்த வாரம் நம்ம அதை பத்தி பேசுவோம், நீங்க அப்ப கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம், சரியா? சரி, இப்ப என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து தஞ்சாவூர் மல்லி போடுறோம்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. சரி, அந்த பாட்டு போட்டலாம் அவருக்கு. அதோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு.
3: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த மூவரும் முதலமைச்சர் விஜயை சந்தித்துள்ளனர். மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்து கொண்டனர். சபாநாயகர் ஜி சி டி பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அவர்கள் கையளித்தனர். ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக் கொண்டுள்ளதாக சபாநாயகர் ஜி சி டி பிரபாகர் தெரிவித்தார். திருச்சி கிழக்கையும் சேர்த்து 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குற்றம் நடந்த 76 நாட்களில் குற்றவாளிக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி பிரீதா அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: விலையேற்றத்தில் பொருளாதார புயல் வீசும் என்று தாம் தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் மோடி வழக்கம்போல் தேர்தல் பணிகளில் மும்முரமாக இருந்தார். தேர்தல்கள் முடிந்த உடனேயே பெட்ரோல் டீசல் விலை 8 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார். இந்த உயர்வு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பணவீக்க நாயகன் மோடி மீண்டும் தன் கைவரிசையை காட்டுகின்றார் என்று அவர் விமர்சித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலைகளை மோடி அரசு தவணை முறையில் உயர்த்தி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: குறுகிய காலத்திற்கு இலங்கைக்கு வருகை தரும் 40 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான 30 நாட்கள் செல்லுபடியாகும் இலவச சுற்றுலா விசா வசதி இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. அதன்படி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஆஸ்திரியா, மலேசியா, சவுதி அரேபியா, ஜெர்மனி, நேபாளம், தென்கொரியா, பஹ்ரைன், இந்தியா, நெதர்லாந்து, ஸ்பெயின், பெலரூஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, ஸ்வீடன், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசக்ஸ்தான், குவைத், நோர்வே, ஓமன், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கு இந்த வசதி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் முன்வைக்கப்பட்ட நீதியான போர் என்ற கருத்தாக்கம் காலாவதியாகியுள்ளது என்று பரிசுத்த பாப்பரசர் லியோ தெரிவித்தார். மேலும் மனித குலம் அதிகாரத்தின் வன்முறை கலாச்சாரத்துக்குள் நழுவி செல்கின்றது என்று அவர் எச்சரித்தார். பிப்ரவரியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களுடன் தொடங்கிய மத்திய கிழக்கு போரின் முக்கிய விமர்சகராக பரிசுத்த பாப்பரசர் லியோ இருந்து வருகின்றார். ஈரானை அழித்து விடுவேன் என்ற டிரம்பின் அச்சுறுத்தலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கண்டித்துள்ளார். அத்துடன் அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்று அமெரிக்கர்கள் கோர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று அதிகபட்சமாக லீவாவில் 45 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 17 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல்கோயின் மற்றும் அஜ்மானில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைனாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்ரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: போன்றீங்க ஆச்சா. சாரி சைலண்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
7: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
7: அப்படிலாம் இல்ல.
8: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
7: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
8: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
7: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
8: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
12: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest-free EMI pay panni. Trichyoda Prime Spotla plotta book pannunga.
2: Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.
2: ரெடியா?
3: சரி சார். நடந்தது
1: இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 zoho அழைக்கவும். உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
0: மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா
2: brought to you by Falcon Fastlink Services. One stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைந்தது குதிரை பேரம் அல்ல யானை பேரம் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். துரோகம் செய்தவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்களான மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் இன்று கட்சியில் இருந்து விலகினர். தமது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்த அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். கட்சியில் இணைந்த உடனேயே அவர்களுக்கு கட்சி அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. சபாநாயகர் JCT பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அவர்கள் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் தெரிவித்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கையும் சேர்த்து 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தோஷிமித்சு மோத்தேகி இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். டெல்லியில் குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு மந்திரிகளின் கூட்டம் நாளை நடைபெறுகின்றது. மத்திய வெளிவிவகாரத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தை தொடர்பான இந்த கூட்டத்தில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கேற்க உள்ளன. இதனை முன்னிட்டு அந்நாடுகளின் தலைவர்களுக்கு மத்திய மந்திரி எஸ் ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தருகின்றனர். குவாட் வெளியுறவுத்துறை மந்திரி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜப்பானிய வெளியுறவுத்துறை மந்திரி தோஷிமித்சு மோத்தேகி இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். அவருடைய இந்த 2 நாட்கள் பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளிவிவகாரத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரை நேரில் சந்தித்து பேச உள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த ஏற்றுமதி வருமானம் கடந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் 1380.93 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது 2025 ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 6% ஆண்டு வளர்ச்சி என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத் திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக தரவுகள் மற்றும் ரத்தினக்கல் ஆபரணங்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஏப்ரலில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி 9.87% அதிகரித்து 1063.77 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இதேவேளை 2026 ஏப்ரல் மாதத்தில் சேவைத்துறை ஏற்றுமதி மூலமான வருவாய் 317.16 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈத் அல் அதா பண்டிகையின் போது தொழுகை நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 27 அதிகாலை 5:47 துபாயில் ஈத் தொழுகை இடம்பெறும். ஷார்ஜாவில் அதிகாலை 5:45 முதல் ஈத் தொழுகை இடம்பெறும் என்று ஷார்ஜா இஸ்லாமிய விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. அஜ்மானில் அதிகாலை 5:45 ஈத் தொழுகை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உமல் குவைனில் 5:44, ராசல் கைமாவில் அதிகாலை 5:43, புஜைராவில் அதிகாலை 5:43 ஈத் தொழுகை இடம்பெறும்.
1: உலக செய்திகள்.
2: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்றே கைகூடக்கூடும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். நேற்றிரவு சில செய்திகள் வரக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒருவேளை இன்று வரலாம் என்று மார்கோ ரூபியோ கூறினார். நீர்வழி பாதைகளை திறப்பதற்கும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு உள்ள திறனை பொறுத்தவரை மிகவும் உறுதியான ஒரு விடயம் நம்மிடம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுக்கிடையில் நீடித்த யுத்த நிறுத்தம் அமலாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் உலக சந்தைகளில் பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்து வர்த்தகமாகின. துபாயின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 2.4% உயர்ந்து வர்த்தகமாகியது. இதேவேளை அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.9% உயர்ந்து வர்த்தகமாகியது. கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சூட்டில் 0.6% சரிந்தது. சென்செக்ஸ் 1,073 புள்ளிகள் உயர்ந்து 76,488 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 312 புள்ளிகள் உயர்ந்து 24,031 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஸ்டார் ஆஃப் தி மந்த்

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Very good evening. So இன்னில இருந்து அப்படியே ஒரு லாங் வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடே டைம். ஈதலதாவை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறைக்குள்ள நாம இறங்க போறோம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த மத்தியானமே வேலை முடிச்சுட்டு மத்தியான ஷிஃப்டோட அப்படியே வீட்டுக்கு போறவங்க எல்லாரும் ஆல்ரெடி உங்களுடைய ஹாலிடே டைம் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எனக்கு இப்போதான் டே ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு இப்போதான் ஷோவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னுடைய டே இதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹாலிடேக்குள்ள அந்த மூட்குள்ளே போக ஆரம்பிக்கும். எனிவே வெல்கம் அண்ட் வெரி குட் வீக் இந்த வீக். ஸோ வென் யூ நோ இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்தா போதும், அடுத்து வந்து ஒரு 5 நாள் 6 நாள் எனக்கு லீவு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வேலையில் அன்னைக்கு டேயில் இருக்கிற சுறுசுறுப்பு எல்லா நாளுமே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது வந்து எம்ப்ளாயர்ஸ் நம்மளை வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆஸ் எம்ப்ளாயியாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மாதத்தில் வந்து எத்தனை நாள் லீவ் இருந்தாலும் எத்தனால் வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் ஆர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணாலும் நம்ம மிச்ச நாட்களில் கொஞ்சம் லெஷராக ஒர்க் பண்ணிக்கலாம். லைக் ஒரு நாள் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேன், சேம் எனக்கு ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் லெஷர் கொடுங்கன்றது தான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த கம்பெனிஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கோ அங்கே வந்து வளர்ச்சி மட்டுமே இருக்கும், அங்கே அழகும் அன்பும் அந்த மாதிரி பெருகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா இடங்களும் அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து யூஏ அப்டேட்டோட தொடங்கலாம்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது, யூஏ அப்டேட் அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஏர்ஃபேர்ஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீக் சீசனில், ஸோ இப்போ ஈதலை தவிர முன்னிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு ட்ராவலுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க இனி இந்த மாதத்தில் சாரி இந்த வருஷத்தில் வரக்கூடிய எல்லா ஹாலிடே சீசன்லேயும் வந்து ஏர்ஃபேர் வந்து 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வாரம் முன்னிட்டு இந்த ஃப்ளைட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனாலையும் ஃபியூல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் குறிப்பாக ஹாலிடே சீசன் வரும்போது நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறதுனாலையும் டெஃபினட்டாக ப்ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது போக வந்து ஐஸ்கிரீம் தராங்களாமே, ஐஸ்கிரீம்
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஸோ எஸ் ஈதலதாவே முன்னிட்டு வந்து ஐஸ்கிரீம் தர்றாங்க. எங்கே? துபாய் பப்ளிக் பார்க்ஸில் வந்து ஈதலதாவே முன்னிட்டு மே 27 சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், 27னா இன்னைக்கு 4 நாள் அன்னைக்கு எஸ். ஸோ எந்தெந்த பார்க்லலாம் ஐஸ்கிரீம் கிடைக்குது அப்படின்னா, க்ரீக் பார்க், மர்ஷப் நேஷனல் பார்க்கில், ஜபீல் பார்க், அல்சஃபா பார்க், அல்பர்ஷா பாண்ட் பார்க் மற்றும் அல்நாதா பாண்ட் பார்க். ஸோ இந்த ஏரியாஸில் உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த பக்கம் தான் இருப்பீங்க அப்படின்னா ஃப்ரீ ஐஸ்கிரீமை கிராப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் எஸ் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஆனால் ஒரு சிலர் ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்களால மட்டும்தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்ம வந்து எல்லாத்துக்காகவும் அவங்க நம்பர் மட்டும் தான் கையில் வச்சுருப்போம், என்ன பிரச்சனைனாலும் அந்த நம்பர் வந்து எடுக்கல அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும். பேக் டு பேக் 2 பாட்டு வருது கேட்டு வாங்க. இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவே தான் ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பேக் டு பேக் 2 பாட்டு

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: சில சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பேசலாமா பேசக்கூடாதான்னு மைண்டில் போட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறது நான் பண்ணுறதுண்டு. பட் திஸ் பர்டிகுலர் திங் என்னால் சொல்லாமல் என்னால் அதை இப்போ யோசிக்காமல் இருக்க முடியல. வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜினவே தான் ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். எப்பவுமே பேசுறதுனால சொல்யூஷன் கிடைக்குமா? நான் பேசுறதுனால அட்லீஸ்ட் சில பேருக்காவது புரியும், ஒருத்தருக்காவது புரியும், கொஞ்சம் பேராவது அதை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு. ஸோ கீப் ஆன் சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம், பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. வி ஆர் இன் சிட்டி, வி ஆர் இன் கண்ட்ரி, we are safe. யாரும் தனியாக உங்ககிட்ட வந்து நீங்கள் வெளில போனால் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில இடங்களில், ஒரு சில ஊர்களில் நடக்கக்கூடியது பார்க்கும். பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஆண்கள், நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருங்க. வாட் இஸ் திஸ் பாதுகாப்பு? யார் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? ஏன் அந்த ஒரு பாதுகாப்பு லேயராக ஆண்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்னத்துக்கு? அவங்க அங்கே பாட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தை பொத்தி பொத்தி வைக்க வைக்க தான் அது மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக ஆரம்பிக்குது. எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இதனால அதனால என்னென்ன சொன்னாலும் ஒரு குழந்தைய கூட குழந்தையா பார்க்க முடியாத ஒரு கட்டாய ஒரு இடத்துல, ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற நினைச்சு நம்ம வருத்தப்படணும், நம்ம வேதனைப்படணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா, நம்ம நம்பி கூட ஒருத்தங்க கிட்ட கூட அந்த குழந்தை பழகுறத நம்மளால சாதாரணமா பார்க்க முடியல. உண்மையிலே அவங்க ரொம்ப நல்ல இன்டென்ஷன்ல கூட அந்த குழந்தைய தொடலாம். ஆனா நம்ம மனசு ஏதோ தப்பா இருக்குமோ அப்படிங்கிற பயத்தையும் ஒரு பதற்றத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு எப்பவுமே சேஃபா இருங்க, பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? திரும்ப திரும்ப எனக்குள்ள இருக்க கேள்விகள் என்னன்னா, அதாவது அப்படி அப்படியே விட்டா கூட திங்ஸ் நல்லா இருக்கும். நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேங்கிற பேர்ல தான் பிரச்சனைகள் பெருசாகுதுன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. சீ, இட் இஸ் ஜஸ்ட் என்னுடைய ஆதங்கத்தை இங்க நான் சொல்றேன். இந்த இடத்த ஒரு மேடையாக நான் பயன்படுத்தி நான் பேசுறேன். ஆனா எனக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப ஷாரா என்ன தெரியுது அப்படின்னா, பயங்கிற ஒரு விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கணுமோ அதே அளவுக்கு தனிப்பட்ட முறையில் தனக்கான பொறுப்புகள் இருக்கணும். நீ யார் அப்படிங்கிற, நீ இதை செய்யலாமா, உனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன என்ன வித்தியாசம், அதாவது மனுஷங்கன்னு நம்ம ஏன் மற்ற உயிரினங்கள்லேருந்து பிரித்து தனியாக இருக்கிறோம்? ஏன்னா நம்ம சிந்திப்போம், நமக்கு தெரியும் நல்லது கெட்டது, நமக்கு வந்து நியாயம் அநியாயம் தெரியும், நம்மக்கிட்ட கொஞ்சம் எம்பத்தி இருக்குது. அது நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்மளை மனுஷங்கன்னு தனியாக பிரிச்சிருக்கணும். நமக்கு பேச்சு திறமை இருக்குது, நம்ம சிவிலைஸ்டாக இருக்கோம். இவ்வளவும் இருந்தும் நம்ம இப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்குங்கிறத கண்டறிய வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இனி இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரூலிங் பார்ட்டியும் எதையும் மாற்ற முடியாது. ஃப்ரம் ஃபவுண்டேஷன் திங்ஸ் ஷுட் ஹவ் சேஞ்ச் அட்லீஸ்ட் டு தி வர்ஸ் சைட் நம்ம யோசிக்கணும். ஆனால் பயத்தையாவது நம்ம உருவாக்கி தான் ஆகணும். பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜினவே 89.4 தமிழ் எஃப்எம்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. Master, suda oru paattu.
3: Incoming.
2: Suda suda puttum budu paattu.

0: எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற.
4: கோலை பண்ணாங்களா?
0: ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம். பெரிய பெரிய
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: நாலு மணி 41. வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஆன் லியோன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ எஸ், நம்ம பேசிட்டே எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோன்லேயே முழு நேரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கிட்கேட் அப்படிங்கிற பிராண்ட், சாக்லேட் பிராண்டு, நீங்கள் அது குடிக்கும் சாப்பிடும்போது ஒரு பிரேக் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படுது. பிரேக்கை நீங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய பேக்கேஜிங்லேயே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் ரேப்பர். ஸோ இந்த ஃபிசிக்கல் ரேப்பர் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் அந்த ஃபோன் அந்த ரேப்புக்குள்ளே சாக்லேட் எடுத்துட்டு அந்த ரேப்பருக்குள்ளே உங்கள் ஃபோனை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கால்ஸும் வராது, எந்த மெசேஜஸ் எதுவுமே வராது, ஸ்மார்ட் ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அது ஹால் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபாரடே கேஜ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் படி பாலிஸ்டர், கண்டக்டிவ் லேயர், அதுக்கப்புறம் ஒரு காப்பர் லேயர், அது கீழே ஒரு நிக்கல் லேயர். ஸோ இந்த நான்கு லேயரும் அதில் இருக்கிறனால ஸோ அது உங்கள் ஃபோனுடைய சிக்னலை அது வந்து பிளாக் பண்ணக்கூடிய வகையில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஜ்குள்ளே வைக்கும்போது கால்ஸ், இன்டர்நெட் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபோன் அந்த ரேப்பர்லேருந்து எடுத்த பிறகு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குமா. ஸோ இது ஒரு அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யும்போது இப்போ ஃபேமிலியோடு இருக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் தூக்கி ஓரமாக வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் தென் டூ உங்களுக்கு ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா வேகமாக போய் எடுத்து, ஒருவேளை எதையாவது நம்ம இம்பார்ட்டண்டான விஷயத்தை மிஸ் பண்ணிடுவோமோ, யாரோ நம்மளை வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். ரீசெண்ட் டைமில் இது சொன்னோன்னு எனக்கு இது ஞாபகம் வருது. ஐ ஹவ் காட் அ ஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட வெளிலலாம் போயிட்டு தான் சாப்பிடலாம் போன டைமில் நான் இன்னமும் ரொம்ப ரொம்ப வெட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு ஒருத்தவங்க கூட கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் அவங்களுக்கு இப்போ ஜென்ரலி நான் வெளில ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகிறதுண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரதும் கிடையாது. அண்ட் தே ஆல்சோ கீப் அவங்க ஃபோன் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்றோ ரெண்டோ கால் வரும், அவ்வளோதான். பட் திஸ் பர்டிகுலர் ஃப்ரெண்ட் திரும்ப நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் வந்துட்டே இருக்கனால நான் யோசிப்பேன், நம்ம ரொம்ப ரொம்ப வெட்டியாக இருக்குமோ, நமக்கு ஒருத்தருமே கால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே விடுங்க, நான் என்ன சொல்கிறது. இப்போ வந்து லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: ஸோ எஸ், டுவர்ட் சார்ஜா போகிற லேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா E311 முகமது பின் சாயத் ரோடில் வந்து சின்ன பிரதீப்பில் இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஷுவல் டிராஃபிக்கோட கம்பேர் பண்ணுமே வந்து பீக் டிராஃபிக்கில், பட் ஒரு மூவிங் டிராஃபிக்கில் இருக்குது. அதே மாதிரி E311 மாதிரி E11லேயோ கொஞ்சம் இப்போ தான் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அல்கேதா மெட்ரோ கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. சிட்டி சென்டர் தேரா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் அல்வாதா ஸ்ட்ரீட்குள்ளேயும் டிராஃபிக் இருக்குது ஷார்ஜாவில்.
2: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
1: Duet படத்தில் இருந்து ஒரு பாட்டு கோல்டன் சாங் வருது கேளுங்க. The evening correct with me Arjun Veda.
3: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

0: அப்போ கால் பண்ண ரெடி ஆனீங்க. இட்ஸ் 4:52 ஆன் தி கிளாக். கால் பண்ணுங்க 800-8940 தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜினி. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக நீங்க கால் பண்ண வேண்டிய டைம் இது. அண்ட் இன்னைக்கு நீங்க பாட்டு கேட்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வார மண்டே தான் உங்களால கேட்க முடியும். ஒரு மண்டே முடிஞ்சு இன்னொரு மண்டே பாருங்க, வீக் டேலயே மண்டே எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் லீவ் இல்லாதப்பவே அந்த மண்டே படப்படான்னு பறந்துடும். இப்போ லீவ் வேறு இருக்க போகுது, ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சௌரியமா நான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா பேசணும்னா காதுல போன் வச்சு பேசுங்க. கேட்க மாட்டேங்குதுங்களே. ஆ எந்த ஊர் நீங்க? மன்னார்குடியில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா எங்க
1: இருக்கீங்க?
0: ஆயில் ஃபீல்ட் ஏரியால இருக்கீங்களா? நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: கொஞ்சம்
0: பிரச்சனை தான். ஓகே, என்ன பாட்டு வேணும்? உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையே. கோகுல். கோகுலுங்களா உங்க பேரு? கோகுல். கால் ஆனா தமிழ்ல தான் ஹா அப்படிங்கிற வார்த்தை இல்லையே, ஒரு லெட்டர் இல்லையே. அப்ப இக்குல வரணும். கோகுல் இல்லது கோகுல், நாட் கோகுல். சரி விடுங்க, உங்க பேருக்கு நானே இது சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டு கேட்டீங்க? என்ன படத்துல இருந்து? ஈரநிறமா? ஹலோ, எனக்கு கேக்கலீங்க. நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பேசிட்டு
1: சொன்னேன்.
0: இல்ல இல்ல இல்ல, போடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஹலோ,
0: பாட்டு பேர் இன்னும் கொஞ்சம் தெளிவா மட்டும் சொல்லுங்க. எனக்கு கேக்குது. ஓகே போச்சு. அவர் என்னமோ சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் கேட்டிருந்தா கூட அந்த பாட்டை நான் பிளே பண்ணியிருப்பேன். வெரி ஃபீலிங் வெரி பேட் ஃபார் திஸ். ஸோ என்னமோ ஒரு பாட்டு சொன்னாரு, நீங்க கேட்டீங்களாங்க அவர் என்ன பாட்டு சொன்னார்னு. ஹலோ, கேட்கலீங்களா? அப்போ உங்களுக்கு தான் பாட்டு. உங்க பேர் என்ன? இப்ராஹிம். சொல்லுங்க இப்ராஹிம், என்ன டக்குன்னு பாட்டு சொல்லுங்க.
2: இதான்
0: உங்க டக்கா? பாட்டே வரலையே. ஹலோ,
2: இப்ப ரீசன்ட்டா அந்த
0: ரீசன்ட்டா
2: சார் ஒரு பாட்டு வந்துல, பவளமல்லி.
0: பவளமல்லியா? இந்த பாட்டு இந்த நாங்களே இந்த ரேடியோல ஒரு 1800 தடவை போட்டுருமோ ஒரு மணி நேரத்துக்கு.
2: நீங்க வேற பாட்டு போடுறீங்களா?
0: இல்ல, போட்டாச்சு நானு. இப்ராஹிம்காக பாட்டு வருது. ரொம்ப நன்றி இப்ராஹிம், நீங்க கால் பண்ணதுக்கு. வெரி சாரி கோகுல், நான் உங்க பாட்டு எனக்கு நெஞ்சமாவே தெளிவா கேட்கல. ஓகே, அடுத்த முறை நீங்க வந்து டவரோட இருக்கிற டவர் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க, நம்ம பாட்டு பிளே பண்ணலாம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மை ஆர்ஜன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal Inaugural offer a May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தலைமைச் செயலகத்தில் குதிரை பேரத்தை கூச்சமே இல்லாமல் நடத்துவதுதான் மாற்று அரசியலா என்று திமுக விமர்சித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சிகளை விலைக்கு வாங்கும் அருவறுப்பான குதிரை பேரம் நடந்துள்ளதாக திமுக விமர்சித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் நிழல் முதலமைச்சர் முன்னிலையில் கட்சியில் இணைக்கின்றீர்கள், இது அரசு அலுவலகமா அல்லது தாவிக்காவின் வியாபார கூடமா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தலைமைச் செயலகத்தை தாவிக்கா அலுவலகமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்தார். கட்சி தாவல் தடை சட்டத்தை தவிர்க்க குற்றச்சாட்டுக்கு ஆளான 3 எம்எல்ஏக்கள் தாவிக்காவில் இணைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதேவேளை திரைப்படங்கள் வெளியான நாளில் இருந்து 7 நாட்களுக்குள் தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்படுவதாக முதல்வர் ஆணையிட்டுள்ளார். உள்ளூர் விடுமுறை, அரசு விடுமுறை நாட்கள், சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் 5 காட்சிகள் வெளியிட அனுமதி வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: உர விலைகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா ஈரான் போர் உலகளாவிய சந்தைகளை உலுக்கி நாட்டில் செலவுகளை அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகிய 3 விடயங்களை இந்தியா உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். மும்பையில் இன்று நடைபெற்ற இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் 37வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன் மற்றொரு எரிபொருள் விலை உயர்வுக்கு மத்தியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். 2 வாரங்களுக்கும் குறைவான காலத்தில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் 4வது முறையாக உயர்த்தப்பட்டன. கடந்த 11 நாட்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 7.38 ரூபாயினால் உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 18 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட அரசு ஓய்வூதிய உரிமையை பெறாத நபர்களுக்காக சுரக்கும் ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்தும் திறந்தே இருக்கும் என்று இலங்கை சமூக பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அச்சபை உறுப்பினர்களின் தேவை மற்றும் பங்களிப்பு பணத்தை செலுத்தும் திறனின் அடிப்படையில் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதிய தொகையை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பல்வேறு விசேட சலுகைகள் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 60 வயது பூர்த்தியடைந்தது முதல் ஆயுட்காலம் வரை ஒப்புக்கொள்ளப்பட்ட 50,000 ரூபாய் மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று இலங்கை சமூக பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: எதிஹாத் ரயில் தனது பயணிகளின் சேவையில் பணியாற்றும் குழுவினர்களுக்கான அதிகாரப்பூர்வ சீருடைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் சேவைகள் தொடங்கும் முன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பின் முக்கிய அடையாளமாக கருதப்படும் இந்த சீருடைகளை பொதுமக்கள் முதல் முறையாக காணும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்நடவடிக்கை நாட்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் போக்குவரத்து முன்னேற்றங்களில் ஒன்றுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றது. தேசிய ரயில் வலையமைப்பு பாதுகாப்பும் சேவை தரமும் மையப்படுத்தப்பட்ட கட்டங்கள் அடிப்படையிலான திட்டத்தின் கீழ் அமீரகங்கள் முழுவதும் உள்ள சமூகங்களை இணைக்க தயாராகி வருகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் கத்தாரில் சந்தித்துள்ளனர். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி ஒப்பந்தம் மற்றும் முடக்கப்பட்ட நிதிகளை விடுவிப்பது குறித்து இவர்கள் ஆலோசிக்க உள்ளனர். நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துனரும் மத்திய வங்கி தலைவரும் அடங்கிய உயர்மட்ட ஈரான் பிரதிநிதி குழு இன்று தோஹாவில் இருந்ததாக இது தொடர்பிலான தகவல்களை அறிந்த ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று குறிப்பிடத்தக்க அளவில் வெப்பநிலை உயர்ந்தது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 17 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கீமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 42 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: வாழ்க்கையில மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் சிக்கல் தான், எட்ஸட்லயும் சிக்கல் தான். வெல்கம் பேக் இன் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜின் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ ஈத் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு 6 நாள் லீவ் இருக்கு. நிறைய இடங்கள்ல, நிறைய அவுட்லெட்ஸில், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க, அண்ட் தெர் ஆர் சேல் ஆல்சோ. ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு என்ன பேசலாம்னு யோசிக்கும் போது, இந்த மாதிரி நீங்க யுஏக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா நான் இங்க இருக்கேன், இன்னும் இந்த பர்டிகுலர் இடத்த நான் பார்க்கல. ஸோ துபாயோட பல ஐகானிக் இடங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க இதுவரைக்கும் போய் பார்க்காத ஒரு முக்கியமான இடம் எது? துபாய் அண்ட் எஸ் எமிரேட்ல, நம்ம யுஏல இருக்கக்கூடிய மற்ற எமிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். இன்ன வரைக்கும் நான் வந்து புர்ஜ் கலிஃபா பார்க்கலங்க. இன்ன வரைக்கும் இருக்காங்கங்க, இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து 10 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நான் புர்ஜ் கலிஃபா போய் பார்க்கலங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து குளோபல் வில்லேஜ் போலங்க. இன்ன வரைக்கும் நான் மிரக்கல் கார்டன் போலங்க. இன்ன வரைக்கும் நான் ஃபுஜேரா போல, நாஜ்மான் போல. இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி நீங்க துபாய் வந்து எத்தனை வருட காலங்கள் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திங், முக்கியமான பிளேஸ் இன் த யுஏ என்ன? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஹாய், உங்க பெயர்?
1: சரவணன்.
0: சரவணன், எத்தனை வருஷமா இருக்கீங்க துபாயில, அதாவது யுஏல? 23 வருஷமா இருக்கீங்களா?
1: ஆமா,
0: 23 வருஷம் ஆகி இன்னும் பார்க்காதது என்ன?
1: துபாய் மியூசியம்.
0: துபாய் மியூசியம், மியூசியம் அதுதான் பூட்டிட்டாங்களே.
1: அது பூட்டறதுக்கு முன்னாடி இவ்வளவு வருஷமா இருந்துச்சுல, அது போலயே.
0: அப்ப போல ரெனோவேஷனுக்கு முன்னாடி போல. 3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 3-4 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரெனோவேஷன்.
1: ஆல்மோஸ்ட் இல்ல, நோ 2 இயர்ஸ் மேபி.
0: இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், ஏனா நான் போகணும்னு ஆசைப்பட்டு விசிட்ல வந்த டைம்லயே இல்ல.
1: அப்படியா?
0: ஆமா, 22.
1: பட் ஸ்டில் 3 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் எத்தனையோ பேரை கொண்டு போய் டிராப் பண்ணிருக்கேன். என்னோட வீட்டுல எல்லாரும் போயிருக்காங்க, அபுதாபி
0: சீ வேர்ல்ட். அது போல. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். 23 வருஷம் ஆகியும் நான் நிறைய பேர் அங்கே ட்ராப் பண்ணியும் மியூசியம் நான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்றது வருத்தமான விஷயமா தான் இருக்கு. இப்போ யுஏ அப்டேட். முன்னிட்டு மே 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் சூப்பர் சேல் நடக்க இருக்கு. ஸோ துபாயுடைய முக்கியமான எல்லா மால்ஸ்லையும் நீங்க போய் விசிட் பண்ணீங்க அப்படின்னா அப்டு 90% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு அக்ராஸ் ஃபேஷன், பியூட்டி, டெக் அண்ட் மோர். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஷாப் பண்ணி ஒரு 500 dirhams நீங்க ஷாப் பண்றீங்க அப்படின்னா உங்க ரெசிட்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூ கெட் அ சான்ஸ் டு வின் அன் அபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸோட, நிறைய ஜாலியான விஷயங்களோட இதை செலிப்ரேட் பண்ண மறந்துடாதீங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So back to back la rent paattu 7 marivu padathil nu mudal paattum nanman thirai padathil nu adutha paattum ungalkaga. Stay tuned to 89.4 Tamil FM.
2: Back to back
3: adutha rendu paattu

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: JM பிராண்ட் ஏசிடா,
7: JM பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: செலிப்ரேஷன்ஸ் நாளே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
11: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானா ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: இன்னும் கூட போகலங்க சொல்லக்கூடிய இடம் எங்கே? ஹலோ வணக்கம். ரேடியோ மியூட் பண்ணுங்க. வணக்கம்
3: சரி.
2: எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்கு.
2: ஏங்க ஏங்க ஏங்க ஏங்க சரி, ஒரு மனது கவலையில இருக்கீங்களா?
3: ஆமா மேம்.
2: ரெண்டு பேர், உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரே ஆறுதலா?
3: இல்ல, அவங்க 10 வருஷமா இருக்காங்க.
2: நீங்க வந்து
3: 3 வருஷம் ஆகுது மேம்.
2: 3 வருஷத்துக்குள்ள இப்படி இப்படி ஆகத்தாங்க செய்யும். என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்னொரு 1 வருஷம் போட்டும் பழகிரும். என்ன சொல்றீங்க? ரஜினி பாட்டு
3: தான்
2: போட முடியும், அங்கதான் இடம் இருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டே. சரி, உங்களுக்கு வர்ற பாட்டே உங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ற ஒரு சாங் தான். ஓகேவா? ஓகே. நமக்கு சுத்தி யாரும் மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீ டைம் நாமளே தான் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும்.
3: ஓகே, மோட்டிவேட் பண்றதுக்கான மூட் இல்லாம போறோம்.
2: என்ன அப்பப்ப கொஞ்சம் டல் ஆகி இட்ஸ் ஓகே டு பீ நாட் ஓகேன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி இனி கொஞ்சம் வந்து நம்ம வந்து டவுனா, பேட்டரி டவுனா இருந்தாலும் பாட்டு கேட்டு மூட ஏத்தி பேட்டரி ஹை ஆக்கிக்கோங்க. ஓகேவா?
3: ஓகே
2: ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் இயர்ஸ் உங்களுக்காக பாடல் வருது ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Nekana, 91 pode.
6: Enadhe?
5: 90s not out.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்.

0: ஃபிளேவர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ரெடியா?
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா,
3: நடக்க போவது
2: நடக்க போவது.
0: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes a paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu da Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office

0: உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
1: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
1: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ், குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vasal Group.
7: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
1: You are back. The evening karak. The evening karak. The evening karak.

0: கால் பண்ணுங்க 800-8940-547 ஆன் தி கிளாக். ஸோ துபாய் வந்து இத்தனை வருட காலங்கள் ஆகுது, என்னுடைய பெயர் இது. நான் இன்னும் இந்த பாப்புலர் அட்ராக்ஷனுக்கு போகவே இல்லை. அதாவது யுஏல எந்த இடம் வேணா நீங்க சூஸ் பண்ணி சொல்லலாம். யுஏல இருக்கிற நான் இத்தனை வருஷமா இங்க இருந்தும் போகவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு நம்ம கூட இப்ப பேசுறதுக்கு. வணக்கம், குட் ஈவினிங். ஹலோ,
1: வணக்கம் ஆஜய் நிவேதா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: எங்க
0: போல?
1: கத்திட்டு இருக்காங்க
0: மகாலட்சுமி. பெத்த புள்ள யாரு?
1: அதே
0: அதே. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க்
0: யூ, பாய். ஒழுங்கா லிரிக்ஸ் கவனிக்கணும். என்ன அப்படிதான் நம்ம வந்து கேட்கணும். சரி, அவங்களுக்காக அவங்க பாப்பா ஊர்ல இருந்து வந்துட்டனால அந்த பாப்பாக்காகவும் அவருக்காகவும் மனைவிக்காக அந்த பாட்டு பிளே பண்ணலாம். பட் இப்போ லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: மண்டேவே லீவ் போட்டு நிறைய பேர் வெளியூர்களுக்கெல்லாம் போயிருப்பாங்க. அதனால இன்னைக்கு வந்து டிராஃபிக் கம்மியா இருக்கும்னு நினைச்சது குத்தம், தப்புங்க, தப்பு. பிகாஸ் ரைட் நவ் நான் ஷார்ஜா மக்களுக்காகவே வந்துட்டு டிராஃபிக் சொல்றேன். ஏன்னா நீங்க ஷார்ஜாக்கு போகணும்னு முடிவெடுத்து E11 வழியாக நீங்க போறீங்கன்னா தேரா கிளாக் டா தேரா சிட்டி சென்டர்ல இருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமா இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு கல்கியாத மெட்ரோ கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. இட்ஸ் பிகாஸ் அங்க ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் ஷார்ஜா அல்வாதா ஸ்ட்ரீட் கடந்து போற வரைக்குமே டிராஃபிக் இருக்கு. அதே மாதிரி நீங்க இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சிட்டி சென்டர் மிருதீப் E311 ஷார்ஜா போலான்னு முடிவெடுத்து கிளம்புனீங்க அப்படின்னாலும் அதே சிச்சுவேஷன் தான். நீங்க வந்து ரொம்ப தூரம் போகணும். மூவாய்ஸ் நான் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் அல்சஹியா வரைக்கும் உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்கு. அதே மாதிரி அடுத்து நாதல்லமர் ரோட்லேயும் டிராஃபிக் செமையாக இருக்கு. ஸோ அதனால அந்த ரோடு நேஷனல் பெயின்ஸ் நீங்கள் ரோடு எடுத்து போறீங்க. அண்ட் E66 போறீங்க ஊத்மேதா ரோடு. ஸோ ஆல்சோ ஷேக் ஜாயத் ரோட். ஸோ இந்த எல்லா இடங்களையும் டிராஃபிக் கொஞ்சம் நல்லாவே பில்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்து பத்திரமா டிரைவ் சேஃப். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: சரி, பாட்டுலாம் கேட்டு அப்படியே கேட்டு கண்டினியூஸாக கேளுங்க. குட் ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம். யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். தரம் ரேடியோ, நம்ம மியூசிக். நான் உங்களை வந்து 6 o'clock மேலே சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். Chillax song of the hour.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
8: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
3: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன்.
9: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, இந்த காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா என்று முன்னாள் முதல்வர் வினவியுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்தார். NDA ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ராகவ் சத்தாவை பொதுமக்கள் மீண்டும் நம்ப மாட்டார்கள் என்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் உங்களுக்கு வழங்கிய ஓர் பதவியை நீங்கள் கைவிடும் போது மக்கள் கடும் கோபம் கொள்கின்றார்கள். நாங்கள் உங்களை நேரடியாக தேர்ந்தெடுத்தோம், இதைவிட பெரிய கௌரவம் வேறு என்ன வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது, ஆனால் மக்களவை ஆணையிடப்படுகின்றது. தேர்ந்தெடுக்கப்படுவதில் ஒரு தனித்துவமான பெருமையும் பொறுப்பும் இருக்கின்றது என்று பஞ்சாப் முதல்வர் தேசிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 990,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 1 முதல் மே 24 வரையிலான காலப்பகுதியில் 990,032 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்திய பிரஜைகளாவர் என்பதுடன் அவர்களின் எண்ணிக்கை 236,916 ஆகும். மேலும் பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஈதல் அதாவை முன்னிட்டு புஜைரா ஆட்சியாளர் மேதகு ஷேக் ஹமத் பின் முகமது அல் ஷார்கே 104 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். புஜைராவில் உள்ள தண்டனை மற்றும் சீர்திருத்த நிறுவனங்களில் இருந்து 104 கைதிகளை விடுவிக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இந்த கைதிகள் அவர்களின் நன்னடத்தை மற்றும் ஒழுக்கத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடன் சிறந்த ஒப்பந்தம் எட்டப்படும் அல்லது ஒப்பந்தமே இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கான அமெரிக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், எகிப்து மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையெழுத்திடுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை 100 கீழே சரிந்தது. அமெரிக்காவும் ஈரானும் ஓர் ஒப்பந்தத்தை நெருங்கி வருவதற்கான அறிகுறிகளை தொடர்ந்து ஹோர்மூஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் என்ற முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்ததால் இன்று ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை மீண்டும் $100 கீழே சரிந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 5.21% சரிந்து $91.57 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 5.19% சரிந்து $98.17 உள்ளது. இதனிடையே இன்று பங்குச் சந்தைகளும் ஏற்றம் கண்டன.
0: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4 Tamil FM.
6: Star of the month, actor Ajit Kumar.
7: Buti ko chupi ko chupi ko chupi.

0: வெல்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ அப்படி நம்ம 6 மணிக்கு பிறகு இங்கே வந்தாச்சு. இந்த நேரத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் பற்றி நான் சொல்லி ஆகணும், விச் இஸ் சுஹானி ஷாம் சீசன் 3. So this time it's a big tribute to the 3 legends of Indian cinema, Asha Bhosle, SBB அவர்கள் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள். ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி பேசுகிறதுக்காகவும் த பத்மா ஷோலேருந்து இந்த பத்மா அவங்க வந்திருக்காங்க. அண்ட் திஸ் டைம் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ளஷர் டு இன்வைட் யூ டு ஆர் ஷோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை பார்த்த உடனே நீங்கள் தமிழ் பேச மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன்.
1: நிறைய பேர் அது மிஸ்கல்குலேஷன் பார்த்தா இவங்க நார்த் இந்தியன் அப்படின்றாங்க. ஆனால் பக்கா ஐயர் சென்னை பொண்ணு.
0: சென்னை பொண்ணுங்களா? சென்னையில் எங்கே நீங்கள்?
1: நான் வந்து கே.கே. நகர்.
0: கே.கே. நகர் சென்னை. ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு துபாய்?
1: That is a good question. Mm-hmm. 25 years.
0: 25 years ஆயிடுச்சு.
1: ஆமா.
0: சோ இப்ப சென்னை சும்மா விசிட் போறது
1: மட்டும்தான். ஆமா, ஆக்சுவலி இப்போ சென்னை எனக்கு புது ஊர் மாதிரி இருக்கு. லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ், இட்ஸ் க்ரோன் சோ மச். சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி நியூ. ஒரு வாட்டி போகும்போதும்.
0: யா. ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் த வே தே ஸ்டைல் இன் யுவர் காஸ்டியூம். ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ்.
1: ஸோ ஜென்ரலி ஐம் அ டிசைனர். என்னோட ஓன் டிசைன்ஸ் தான் போடுவேன் எல்லா ஈவெண்ட்லயும். ஸோ இந்த வாட்டி வந்து ஐ டுக் அ சேலஞ்ச். ஏன்னா யூ ஆல் நோ, எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீதேவியுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஒன்னு, த ட்ரெஸ்ஸஸ் ஆர் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ரெண்டாவது, பிகாஸ் பீயிங் த பர்சன் ஷியர்ஸ், அவங்க வந்து சிம்பிளா ஒரு காட்டன் சாரி கட்டினா கூட அது அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ என்னோட கான்செப்ட் வந்து ஒரு சேலஞ்சாக இருந்தது அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் இருக்கு லேடிஸ், ஹவு டு யூ மேக் தம் லுக் குட், ஆஸ் குட் ஆஸ், நாட் ஆஸ் குட், அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்ரீதேவி அளவுக்கு அழகாக ஆக்கலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. அண்ட் ஸோ அதனால தீமே வந்து ஸ்ரீதேவி தீவா தீம் ஃபேஷன் ஷோ. ஸோ அவங்க போட்ட காஸ்டியூம்ஸ், அவங்க போட்ட மேக்கப் ஆன் நார்மல் பீப்புள்.
0: ஓகே. அவங்க மேக்கப்னா அவங்களுடைய எந்த இயரா நீங்க அதிகமா எடுக்க
1: முயற்சி?
0: ரெட்ரோ. ரெட்ரோ. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் டே பொறுத்த வரைக்கும் நம்ம லெஜெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய வகையில் ஆஷா போஸ்லே அவங்க, மேலும் நம்மளுடைய எஸ்பிபி அவர்கள், மேலும் ஸ்ரீதேவி அவர்கள், இவங்க மூணு பேரையுமே ட்ரிபியூட் கொடுக்க வர அந்த வகையிலையும் இது இருக்க போகுது. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் சம்வன் டு அட்டெண்ட் திஸ் ஈவெண்ட்?
1: See, first thing is, இப்போ வந்து வித் த கரண்ட் சிச்சுவேஷன் நம்மளால எங்கேயும் வெளியே போக முடியல. ரைட், வி ஆர் kind of stuck in one place. போன திரும்பி வர முடியுமா? எல்லாருக்குமே work இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு. ஸோ லீவிங் அவுட் ஆஃப் அ கண்ட்ரி அண்ட் கமிங் பேக் இன் டு அ கண்ட்ரி வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மாதிரி இருக்கு. 5 நாள் 6 நாள் லீவு வீட்டில் உட்கார முடியாது, போர் இருக்கும் எல்லாருக்குமே. கோயிங் டு தியேட்டர்ஸ் அண்ட் ஆல் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரைட், ஸோ வாட் வாஸ் ஒன்லி ஆப்ஷன்? ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈவினிங், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீ என்ட்ரி ஃபார் த பப்ளிக். Enjoy the dedication to the 3 top legends of India's cinema. இவங்களை விட்டா வேற யாரும் legends, எல்லாமே செகண்ட் ரேஞ்சில் தான்
0: வருவாங்க.
1: These 3 are the top pillars. Come enjoy lovely music, beautiful dance, fashion shows. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சமோசா சன்னா டீ எல்லாம் குடிங்க. திருவாரூர் ஃபுல் ஈவினிங் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
0: இட்ஸ் அ மியூசிக்கல், இட்ஸ் அ ஃபேஷன், இட்ஸ் ஆல் டுகெதர்.
1: Yes, all together.
0: ஸோ எஸ் May 30 சாயங்காலம் 5 மணிலிருந்து ஃபிளாக் ஐலண்ட் ஷார்ஜல் நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் மறக்காமல் கலந்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் தேர்ட் சீசன்.
1: எஸ்.
0: ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 2 சீசன் கம்ப்ளீட் பண்ணி 3rd சீசனுக்குள்ளே வந்துருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் இட் ஃப்ரம் தி other 2 seasons?
1: எவ்ரி சீசன் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். சீசன் 1 பண்ணும்போது த டேலண்ட் வந்து நம்ம வந்து யூஏ டேலண்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம், நம்ம அவங்கள மட்டும்தான் நம்ம மேலே ஏற்றினோம். சீசன் 2 வந்து வாட் வி டிட் வாஸ், இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன மாதிரிலாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம்லாம் 20 இயர்ஸ் முன்னாடி
0: ஆயிடுத்து.
1: அப்போ வந்து லேட்டஸ்ட் மேக்கப் ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் எதுவுமே கிடையாது,
0: எதுவுமே பார்த்ததே
1: கிடையாது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டோ போஸ்ட் வெட்டிங் ஷூட்டோ நத்திங் ஆஃப் தட் கைண்ட். ரைட், ஸோ அந்த சீசன் 2 என்ன பண்ண, தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் நாட் என்ஜாய்ட் மேரேஜஸ் தி வே தட் திஸ் ஜெனரேஷன் இஸ் என்ஜாயிங், அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ பிரைடல் ஃபேஷன் ஒர்க்.
0: Low, nice.
1: So, அப்போ அதுல வந்து பீப்புள் ஹூ கேம் age of 45 to 60 years. The oldest lady whom I had in the fashion work was 65 years. So they were like, அவங்களுக்கு வந்து ஒரு rekindled feeling. New bride-ன்ற ஒரு feeling வந்து they were very happy. Season 3 was literally, the season 3 இப்போ பண்ணுறது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. இட்ஸ் ஆக்சுவலி அ சேலஞ்ச் ஃபார் மீ எனக்கு. என்ன அப்படின்னா, ஐ கேனாட் ஹேவ் பீப்புள் கம்மிங் இன் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் பண்ண முடியும் இந்த இது. ஸோ வந்து ஒன் திங், அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இஸ் வந்து இட்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லோக்கல் டேலண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து தே டோன்ட் கெட் சான்ஸ் அட் ஆல். எல்லாருமே வந்து இப்போ வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ அப்படின்னு எடுத்தால் வந்து ஜென்ரலி ஒரு இவெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தே வாண்ட் அ செலிபிரிட்டி டு கம் இன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் அ செலிபிரிட்டி, யூ ஜஸ்ட் நீட் த ரைட் ஸ்டேஜ் அட் த ரைட் டைம். அண்ட் ஐ திங்க் ஸ்வானி ஷாம் சீசன் 3 இஸ் தட் ஸ்டேஜ்.
0: ஓகே ஓகே. ஸோ எஸ் ஈவெண்ட் பற்றி மேலும் விஷயங்கள் நம்ம நிறைய பேசலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மே 30ஆம் தேதி ஃப்ளாக் ஐலண்ட் சார்ஜா விசிட் பண்ணுங்கள். 5:30 கலை கட்ட போகிற ஒரு மியூசிக்கல் ஃபேஷன் ஷோ இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் 99.4 தமிழ் எஃப்எம். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
7: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா என்ட்ரி ஃப்ரீ.
6: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
8: Official TV partner ZTV and Zee Cinema, exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
9: Celebrations nale sandosham da. கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: இந்த ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்.
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
15: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
16: சுஹானி ஷாம் சீசன் 3. எஸ், இந்த மே 30 தேதி உங்களுக்கு எங்க போலாம், எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும், அண்ட் சேம் டைம் உங்க மொழியில இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து நீங்க இந்த வீக்கெண்ட்ல, அதாவது இந்த ஈத்ல ஃப்ரீ என்ட்ரியோட எங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் மே 30 தேதி சாயங்காலம் 5:30 இருந்து காத்துட்டு இருக்கு இந்த கலைக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபிளாக் ஐலண்ட் ஷார்ஜால. மேலும் லெஜெண்ட்ரி, நம்ம இந்தியன் சினிமாவுடைய லெஜெண்ட்ஸ் ஆன ஆஷா போஸ்லே, SBB அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள், ஸோ இவங்களோட இவங்களுக்கான மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் காத்திருக்கும், அவங்களுக்காக காத்திருக்கு. அண்ட் அதை பற்றி நிறைய பேசுறதுக்காக வி ஹாவ் பத்மா ஃப்ரம் தி பத்மா ஷோ. அண்ட் இவங்களுடைய டிசைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவான அந்த டிசைன்ஸ் அண்ட் யூனிக்கான ஸ்டைல்ஸில் நீங்கள் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்தது? ஸோ ஃபார் சீசன் த்ரீக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்துருக்கீங்க?
17: சீசன் த்ரீக்கான இன்ஸ்பிரேஷன் சீசன் டூ.
16: சீசன் டூ
17: ஆக்சுவலி, ஏன்னா சீசன் டூ வந்து த ஆடியன்ஸ் தட் கேம் சூப்பர் ஆடியன்ஸ். அதாவது எந்த ஒரு கலைஞருக்குமே வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்டே ஒரு கிளாப் வந்துருதுன்னு, யூ கெட் அ லாட் ஆஃப் என்தூசியாசம், அது பண்ணணும்ன்றது வரும். அந்த ஆடியன்ஸ் வாஸ் வெரி லவ்லி. அதாவது எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் யாருக்குமே இறங்கணும்னு தோணவே இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்தது. ஸோ அது வந்து இட் வாஸ் அ ஷார்டர் பிரேக், த்ரீ டே ஹாலிடேல வந்து இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்தது. ஸோ அப்படி வரும்போது இப்போ நமக்கு லாங் ஹாலிடேஸ் வருது, ரைட்? ஸோ அதை கான்செப்டாக வச்சிருந்தோம். சரி, த்ரீ டேஸ் லீவ்கே பீப்புள் வந்து தே வாண்டட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஃபைவ் டேஸ் ஹாலிடேஸ்னா டெஃபினெட்லி மூணு நாள் வீட்டில் இருப்பவங்க நாலு நாள் வெளில வரணும்னு தோணும். ஸோ வெளில வரணுன்ற போது சிவஹாணி ஷாம் சீசன் த்ரீன்ற கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தோம்.
16: ஓகே ஓகே. ஸோ இந்த முறை நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீதேவி அவர்களுடைய காஸ்டியூம்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் அப்படின்னு. ஸோ ஷியர் டான் ஃபிலிம்ஸ் இன் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, சவுத் அண்ட் நார்த் ரெண்டு பக்கமே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மோர் ஆஃப் எந்த சைட் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க?
17: ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் வந்து தமிழில் வந்து அவங்கள வந்து வி லுக்ட் அட் ஹர் அஸ் த டெய்ட்டி. 90% வந்து இந்த கஞ்சிவரம் சாரீஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. காஸ்டியூம் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸில் தான் நிறைய காஸ்டியூம்
16: எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க,
17: நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேமஸ் லுக் வந்து சாந்தினி, அந்த சாந்தினி மூவியில் அவங்களோட லுக்ஸு, அதே மாதிரி நாகினா அந்த லுக்ஸு, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லுக்ஸ் அவங்களோடது. அதெல்லாமும் ரீக்ரியேட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு பட்டு சாரி கட்டி அழகாக ஒருத்தங்க வேற இறக்குறோம் நாங்கள். ஆமாம்.
16: ஸோ நீங்கள் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸில் இறங்க போகிறீங்க?
17: இது வந்து சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி வந்து தெலுங்குல ஒரு மூவி வந்தது, அவங்களும் சிரஞ்சீவியும், ஷீஸ் அன் ஏஞ்சல் ஃப்ரம் தி ஸ்கை, தப்பி தவறி பூமிக்கு வந்து மாட்டின்னுவாங்க. So my costume is inspired by one of those looks.
16: Oh, okay. So you are that angel.
17: Hopefully. Try பண்ணுவோம்.
16: Okay. So far, எத்தனை costumes, எத்தனை models இறங்க போறாங்க?
17: இல்ல, because it was Sridevi, நான் வந்து கொஞ்சம் selected-ஆ தான் எடுத்தேன் நான். Because நம்ம வந்து, we have to do justice to her. That is more important. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு tribute-னு கொடுக்கும்போது அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஐவ் செலக்டட் வெரி லெஸ் மாடல்ஸ், 10 or 15 மாடல்ஸ் ஒன்லி ஐ ஹவ் செலக்டட் திஸ் டைம்.
16: ஒன்லி 15?
17: யா.
16: ஸோ இதில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த காஸ்டியூம் எது? டு கெட் த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் டு ஸ்டிச் இட் அப்.
17: ரூப் கி ராணி சோரும் கி ராஜான்னு ஒரு மூவி இருந்தது ஹிந்தியில், அதில் வந்து ஷி வேஸ் அ அல்ட்ரா பிக் ஹேட். ஹேட் வந்து ஒரு நார்மல் சைஸோட ஒரு 4 சைஸ் பெருசா இருக்கும்.
16: ஓகே.
17: அது உங்களுக்கு ரெடிமேடா எங்கேயுமே கிடைக்காது, அது வந்து ஸ்கிராச் லென்த் பண்ணணும். அதை நாங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து சாம்பிள்ஸ் பண்ணி டுக் அஸ் ஐ திங்க் 4 or 5 attempts to get that head right.
16: அந்த நாலு ஃபெயிலியர்
17: வரவே இல்லை, தலையில போட்டால் விழுந்துரே செஞ்சு. பட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் ஓகே, மேனேஜபிள்.
16: யா. ஸோ அந்த ஹேட் தான் இருக்கலே கொஞ்சம் சேலஞ்சிங்காக.
17: ஆமாம். மற்றபடி நம்மக்கிட்ட ஐ ஹாவ் வெரி குட் டெய்லர்ஸ், ஐ ஹாவ் அ டெய்லரிங் யூனிட் ஆல்சோ. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கொடுத்தாங்களோ அவங்க தைச்சிருவாங்க. ஆக்சசரிஸ், அவங்க அந்த தலையில் போடுற கிரீடம், அதெல்லாம் வந்து நம்ம கையில் பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் சேலஞ்ச்.
16: ஓ ஓகே. So what else we can expect and அப்படியே நீங்களே இன்வைட் பண்ணிருங்க எங்க பீப்புள் லிசனர்ஸ்.
17: ஸோ இந்த இவெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் அ பேன் இண்டியா இவெண்ட், ஸோ நமக்கு வந்து பரதநாட்டியம்லன்னு எடுத்து லாவணி டான்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் பார்க்கறதுக்கு. அது தவிர எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஐ ஹவ் ஆன் த ஸ்பாட் காம்படிஷன் ஃபார் தி ஆடியன்ஸ்.
16: ஆடியன்ஸ், ஓகே.
17: ஆமாம். ஸோ ஆடியன்ஸ் ஆல்சோ கெட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். அதே மாதிரி ஐ ஹவ் அ காம்படிஷன் ஃபார் தி ஆடியன்ஸ் or puts the best story on their profile.
16: Oh, nice.
17: They all get to win prizes.
16: Great.
17: So nariya check audience interaction ka nariya irukku, because varumbodhu avangala edha jeichaanga, avangala participate pannanga,
16: edha veetukku eduthu pona oru
17: sandosham, pona sandosham. So it will be nice.
16: Okay. So inda murai போன ரெண்டு முறையை விட இன்னும் செமையா இருக்க போது அப்படிங்கறத நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சு. அண்ட் உங்களுடைய அந்த எஃபர்ட் டுவர்ட்ஸ் தி பேஷன் டுவர்ட்ஸ் டூயிங் திஸ் அண்ட் தொடர்ந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க இன் லாட் ஆஃப் அதர் வேஸ் டு. தேங்க் யூ சோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆர் ஷோ.
17: தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.
16: சுஹானி ஷாம் சீசன் த்ரீ உங்களை இன்வைட் பண்றோம். பத்மா அவங்க மூலமாக 89.4 தமிழ் எஃப்எம் வாயிலாக நானும் உங்களை இன்வைட் பண்றேன். ஃப்ரீ என்ட்ரி, அனைவரும் வருக. ஆஷா போஸ்லே, எஸ்பிபி ஸ்ரீதேவி இவங்க நம்மளுடைய இந்தியன் சினிமாவுக்கு கொடுத்த அர்ப்பணித்த விஷயங்கள் இது சின்ன விஷயங்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் ஆக மட்டும் இல்லாமல் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஆகும் அண்ட் முக்கியமாக உங்களை தி ஹோல் டே என்கேஜ் பண்ணக்கூடிய வகையிலும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஸோ டூ விசிட் மே 30 5 மணி அளவில் Flag Island, Sharjah. And thank you once again, Padma. Thank you so much.
17: Thank you so much.
16: Padma Fashion Star, அப்படிங்கிற பேர்ல உங்களை நீங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. Thank you. So yes, தொடர்ந்து கேட்கலாம் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் FM.
18: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
19: Master, suda oru paattu.
20: Incoming.
19: Suda suda puttum budu paattu.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானா ஜா
1: 89.4. We'll be back after a short commercial break. உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: யாரு
1: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
3: உனக்கு வேண்டா எனக்கு வேண்டா, உனக்கு 500 எனக்கு.
1: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
4: கோல பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
5: கோல பண்ணால
1: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஆரி ஆரி ஆரி,
1: ஹலோ. ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4, பர்துபாய்.
8: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: உங்களுக்கு தெரியுமா, ஈட் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம், dates and household items. இப்பவே sunday.ae விசிட் பண்ணுங்க.
9: Golden Song of the Hour.
10: Golden Song of the Hour.
11: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
7: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோ ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அட்டிங்க.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: போறோம்.
3: என்ன
2: தம்பி,
3: கிடைச்சிருச்சு
2: வாழ்க்கை தான் பாத்துக்கோங்க. ஆமா
3: பின்னாடி
2: உட்காந்துட்டு இருக்கீங்களா? வண்டி மூவ் ஆகலையா? என்ன பாட்டு வேணும் தம்பிக்கு?
3: எனக்கு இது ராவணன் படத்துல இருந்து, அந்த மலையில இருந்து கீழே விழுகும் போது ஒரு பாட்டு வரும்.
2: வருமா? பாடுங்களேன் அப்படியே.
3: அதெல்லாம் வேணாக்கா
2: பாடுங்க தம்பி, சும்மா
3: நல்லா இருக்காதுக்கா. வேணாக்கா
2: கல்வரை பாட்டு போட்டு அப்புறம் நானு கல்வரை பாட்டு போட்டு
3: விட்டுருவேன்.
2: கோடு போட்டா
3: ராவணன் படத்துல அந்த பாட்டு மட்டும் போட்டா போதுக்கா.
2: அந்த பாட்டு கிடைக்கலனா?
3: அந்த பாட்டு கிடைக்கலாம் இல்லையா?
2: பாட்டெல்லாம் இருக்கு. எப்படி தம்பி கேட்டு அக்கா போடாம
3: விட்டுருவேனா?
2: தம்பி எத்தனை வருஷமா இருக்கீங்க துபாயில?
3: துபாயில ஆறு வருஷம் ஆச்சுக்கா.
2: ஆறு வருஷம் ஆச்சு. ஆனா அக்கா அக்கா ஜூனியர்
4: வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடும் கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுத்த சுய பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட அரசியலில் குறித்த திரையுலக பிரபலம், மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகிடு தத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த சிறுபான்மை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகின்றனர் என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தாவேகாவின் அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கு கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பிரச்சினையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு உடனடியாக மேகதாட்டு திட்டத்தை தடுத்து நிறுத்தும் என நம்புவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்டப்படும் என கர்நாடக அரசு அறிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கு மண்டலத்தில் தொடங்கி தஞ்சை டெல்டா வரை தமிழ்நாட்டில் பாதியை பாலைவனமாக்க துடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் திட்டத்தை திமுக ஆட்சியில் இருந்தவரை தடுத்து நிறுத்தியது. தற்போது தாவேகாவின் அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கு கொண்டிருக்கும் நிலையில் காவிரி பிரச்சினையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு உடனடியாக அத்திட்டத்தை தடுத்து நிறுத்தும் என நம்புவதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியர்களுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. காங்கோ, உகண்டா, தெற்கு சூடானில் அத்தியாவசியமற்ற பயணங்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று தொடர்பிலான அச்சம் நிலவும் நிலையில் இந்தியாவின் பல விமான நிலையங்களிலும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தவறான பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பணம் அச்சிடுதல், பணப்புழக்கம் மற்றும் நாணய மாற்று விகிதத்தை தீர்மானித்தல் போன்ற விடயங்கள் அதுகுறித்த விசேட தொழில்நுட்ப அறிவு மற்றும் புரிதலுடன் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டியவை என்று இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய தொழில்நுட்ப அறிவு இல்லாத தரப்பினரால் இந்நாட்களில் வெளியிடப்படும் தவறான கூற்றுக்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். இது பேச்சுவார்த்தைக்குரிய விடயம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். வாஷிங்டனில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கோரிக்கையை லெபனான் அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு விடுதலை நாள் லெபனான் இன்னும் வேதனையான சூழ்நிலையால் சுமையடைந்திருக்கின்ற நேரத்தில் வருகின்றது என்று ஜனாதிபதி ஜோசப் அவுன் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை எந்த ஒரு நாடும் ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது உலக பொருளாதாரத்திற்கு எதிரான அழுத்த கருவியாகவோ பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. பிராகில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமீரக அமைச்சர் தானி பின் அகமது அல் ஜயோதி, சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோகத்துக்கு மிக முக்கியமான ஹோர்மோஸ் நீரிணை சுதந்திரமான மற்றும் திறந்த சர்வதேச கடல் பாதையாக தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஈரானை சுற்றியுள்ள பதற்றம் உலக வர்த்தக பாதைகளில் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சூழலில் அதற்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைப்பாட்டையும் நடவடிக்கைகளையும் அவர் விளக்கியுள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.50% உயர்ந்து 4,565.59 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 549.75 திரம்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 509 திரம்ஸாக உள்ளது.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
6: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி.

0: வெல்கம் பேக். இட்ஸ் 7:11 ஆன் த கிளாக். அதாவது இன்னொரு மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்களும் வீட்டுக்கு போக வேண்டிய டைம். கொஞ்சம் முன்னாடி வந்து எங்கள் ஆஃபீஸில் காயத்ரி வந்தேன், இப்படி பார்த்துட்டு நீ வேதா யார் கவுண்டன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னாங்க. என்னுடைய கவுண்ட் டவுன், ஓ நான் கிளம்ப வேண்டிய டைமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சோஃபார் உங்கள் மைண்ட்லேயும் அந்த மாதிரி இருக்கும். நாளையிலேருந்து விடுமுறை இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு என்ன பிளான்லாம் அப்படின்னு. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் த 1 இயர் தட் நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஐ ஹாவ் நோ பிளான், ஐ ஹாவ் நோ ஐடியா வாட் டு கோ, சாரி வேர் டு கோ. பட் த பிகினிங்கில் அந்த இந்த துபாய்க்கு வந்த புதுசில் இந்த மாதிரி பெரிய ஹாலிடே வரும்போது நான் ஒரு ஒரு நாள் ஒரு பிளான் வச்சிருப்பேன். இங்கே தான் ஊருக்குள்ளே, உள்ளூருக்குள்ளே, வெளியூர் போகிற பிளான்லாம் எனக்கு கிடையாது. அந்த பிளான்லாம் நான் வச்சுக்கிறதே கிடையாது. உள்ளூருக்குள்ளே எங்கே போகலாம், என்ன பண்ணலாம்னு ஏதாவது ஒரு சின்ன பிளானாக தான் நான் வச்சிருப்பேன். பட் திஸ் டைம் என்கிட்ட எந்த பிளானுமே இல்லை. யாராவது வந்து உள்ளூருக்குள்ளேயே எங்கேயாவது போயிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இல்லையோ அப்படின்னு நான் பார்க்குறேன். And so far, துபாயில் ஈதுக்கான பிளான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு கால் பண்ணுங்கள், 800-8940. ஸோ யாருக்கெல்லாம் 6 நாட்கள் விடுமுறை இருக்குது, நீங்கள் இப்போ வண்டி எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் லீவ் பிளான் நோக்கி வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, வாட் இஸ் யார் பிளான் அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள், 800-8940. ஹலோ, வணக்கம். வணக்கம், என்னங்க?
1: ஹலோ,
0: ஹலோ, கேட்குதுங்களா?
1: ஆ, கேட்குது மேடம்,
0: சொல்லுங்கள்.
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்லாம் வந்து குழந்தைங்களும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் ஆப்ஸ் அந்த மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்குது அப்படின்னா தேவையற்ற விஷயங்களை வீட்டுக்காக அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய குழந்தைங்கள்கிட்டருந்து சில ஆப்பை நீங்கள் வந்து மறைச்சி வைக்கணும், அண்ட் நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டு வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லாக் பண்ணி தான் குழந்தைங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதில் ஆப் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்காக வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கூட உங்கள் மேலே தான் கேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அப்புறம் என்ன பண்ணலாம், ரெண்டு பாட்டு கேட்டுவாங்க. தி ஈவினிங் கரெக்ட் கால் பண்ணுங்க, 800-8940. தி ஈவினிங் கரெக்ட்
3: பேக் டு பேக். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: செலிபிரேஷன்ஸ் நாளே சந்தோஷந்தா. கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்துதான்.
8: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. This hour of the evening correct is brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: You are back. The evening karak. The evening karak. Traffic la matlo unna time pass panna vekkatta. Gadagadana chayanu kurichu onne vai panni kaatta. The evening

0: 8800 8940. எஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். சோ நீங்க எல்லாம் என்ன ஈத் பிளான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே மதியா வீட்டுக்கு போலாம் இல்லையா அந்த சந்தோஷத்தோட? எனக்கு தான் பிளான் இல்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: தம்பி பிலால் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு வந்து 25 வருஷமா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்களா
0: போயிட்டு
1: போறீங்க
0: வேற ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலை என்னங்கிறது அப்புறமா அது சொல்றேன். தமிழ் FM UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Tamil. 89.4. 4. 91 போடு. 90.

0: se bude de tine. Rolex. Hmm? Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர். தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Seeraga Samba Biryani, Chennai Bhai Veetu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
5: We'll be back after a short commercial break.
6: உங்க ட்ரீம் லக்ஸரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
0: STES,
6: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
7: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
8: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பொன்னியும் இப்படி காட்டட்டா.
1: எல்லா பட பாட்டும் எல்லா பட சீரியஸான சீனும் நமக்கு அதே படத்தை ஞாபகப்படுத்துமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வரப்போகிற பாட்டு வந்து நங்கை. ஸோ இந்த பாட்டு நங்க நிலாவில் தங்க இந்த காமெடி தான். எனி டைம் எனக்கு இந்த சாங் வந்து கேட்கும் போது அல்லது சாங் பற்றின வார்த்தைகள் என் காதில் விழும்போதே எனக்கு இருக்கும். என்னால் என்றைக்குமே அந்த பாட்டை வந்து அந்த பாட்டாக யோசித்து இமேஜின் பண்ணி அந்த பாடவும் முடிஞ்சதே கிடையாது. வெல்கம் பேக், திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இப்போ நான் ஒரு காலர் எடுக்க போகிறேன். யூ ஆர் கோயிங் டு பி தி லாஸ்ட் காலர் ஆஃப் திஸ் ஷோ. இது விட்டீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அடுத்து வந்து அடுத்த மண்டே தான் உங்கள் காலில் அட்டன் பண்ணுவேன். ஹலோ, வணக்கம். அஜோ, எல்லா காலும் கட் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், நான் சொன்னது நீங்கள் கால் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். 800-8940 கால் பண்ணி உங்கள் ஈத் பிளான்ஸ், அதாவது இந்த 6 நாள் விடுமுறைக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ நிவேதா, ஐ அம் நந்தினி.
1: ஹாய் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன மாதிரி பேச முயற்சிக்கிறீங்களோ?
2: ஈத் முபாரக்.
1: ஈத் முபாரக். ஸோ எஸ், வாட்ஸ் யுவர் பிளான்?
2: அடிக்கிற
1: வெயில்ல வேலைக்கு போய் தானே ஆகணும். அந்த மாதிரி
2: ஃபேமிலியா கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 ஃபேமிலி பிளான் பண்ணிருக்கோம்.
1: ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போயிட்டு டான் ஆயிட்டுவாங்க.
2: பரவாயில்லைங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படுறதா இல்ல,
1: அதுக்கெல்லாம் அசரலாம் நம்ம.
2: ஆமா, ஊருக்கு போயிட்டு வந்தாவே கலர் மாதிரி தானே வரும்.
1: அதுமா நினைச்சுக்க வேண்டியதான்.
2: இதுக்கு வெளில போயிட்டு வந்து கலர் மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். எனிவே, என்ன பண்றது, 6 நாள் லீவு.
1: நாளா வீட்டுலதான் இருக்க போறேன், தூங்கி தூங்கி எழுந்திருக்க போறேன். என்ன நடந்திருப்போ அதிகபட்சமா நான் இன்ஸ்டால போட்டு காமிச்சு குடுத்துறேன். அவ்வளவுதான் ரொம்ப நன்றி கால்
2: பண்ணு.
1: ஸோ எஸ், நந்தினி தான் நம்மளுடைய லாஸ்ட் காலர் ஆஃப் த டே டுடே. சரி, இப்போ என்ன நினச்சேன்னா, நீங்கள் வந்து மனசில் நிறைய ஆசை வச்சுருப்பீங்க, நிறைய கனவு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நிறைவேறத்துக்காக ஒரு சின்ன முயற்சி நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் 5 மில்லியன் திரகம் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 5 மில்லியன் வெற்றியாளராக பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 5 மில்லியன் மற்றும் மேஸ் ஆஃப் 30 மில்லியன் திரகம்ஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு. த UAE Lottery.ae மூலமாக உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ப்ராட் யூ பை த கேம் LLC, லைசன்ஸ்ட் பை த GCGRA. For 18 and above only, terms and conditions apply. சரி, அதெல்லாம் சரி, கிளம்பிட்டீங்கல்ல, டிராபிக் இருக்கான்னு பாத்தீங்களா?
3: Traffic update brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: எப்படி ஷார்ஜா வழியா டுவர்ட்ஸ் அஜ்மான், உமல்கோயின், அந்த மாதிரி அந்த பக்கம் ஏதாவது போற ஐடியா இருக்கு அப்படின்னா, நீங்க எப்போ பிளான் பண்ணீங்கன்னா ஒரு மினிமம் 2-3 hours அப்புறம் நீங்க அங்க போகலாம். அந்த அளவுக்கு வந்து பேக்டா இருக்கு. டுவர்ட் ஷார்ஜா போற லைன் E311 முகமது பின் சாயத் ரோட்ல வந்து சிலிக்கன் ஆயிசஸ்ல இருந்தே டிராபிக் ஸ்டார்ட் ஆகுது. அல்வர்கா 1 கிட்ட அண்ட் சிட்டிசன் அமர்தீப் கிட்ட அண்ட் மோயஸ்னா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து 3 crash பேக் டு பேக் ரிப்போர்ட்டா இருக்கனால இன்னும் ஹெவி டிராபிக் இருக்கு. ஸோ அந்த அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்லோ மூவிங்கா தான் இருக்கு. நாதலமர் இஸ் ஃபைன், கொஞ்சம் இட் ஓகே ஓகே கம்பேரிட்டிவ்லி. அண்ட் E11லயும் உங்களுக்கு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு, ஷார்ஜால ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு, அண்ட் அல்கேதா மெட்ரோ கடந்து ஒரு கிராஷ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்கன்னா எக்ஸாக்ட்லி இது வந்து அச்சோ கர்ஹூத் போற வழியில. ஸோ எஸ், கர்ஹூத் கிட்ட ஸோ அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ அப்படி 3 crash ரிப்போர்ட்டா இருக்கனால நீங்கள் வந்து E11 ஃபுல் பேக்டா இருக்கு, டிரைவ் சேஃப்.
3: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
1: நான் அதே பாட்ட அந்த மாதிரி நினைக்காம பாட்டு பாட்டா கேளுங்க. ஓகே,
4: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, வள்ளியே பங்கன பாள்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
2: மேலும் சென்றடையுங்கள்.
3: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வரை கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:54. So yes, this is me signing off. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய பிளான் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அண்ட் என்ன மாதிரி பிளானே இல்ல அப்படின்னா பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. நம்ம எல்லாம் பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்றது கிடையாது, நம்ம பாட்டு கிளம்புவோம், லைஃப் நமக்குன்னு ஒரு பிளான் கொடுக்கும், அந்த பிளான சந்தோஷமா ஹாப்பியா நடத்திட்டு போற ஜாலியான மக்கள். அனியஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நான் ஒரு ஒரு வரி படித்தேன், ஒரு பாட்டிலேருந்து ஒரு வரி. அந்த பாட்டிலேருந்து ஒரு வரி படிக்கும் போது எனக்குள்ள வந்த ஒரு விஷயம், சின்ன வயசுல சின்னதாக ஒரு அடிப்பட்டா கூட நம்ம நேரம் அம்மாட்டு ஓடிப்போவோம், அப்பாட்டு ஓடிப்போவோம், உட்காந்து அழுவோம், உட்காந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆகும். இந்த உலகத்திலே அந்த அடிதான் பெரிய விஷயம், நமக்கு நேர்ந்த அந்த சின்ன அடிதான் உலகத்திலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த மொத்த குடும்பமும் என்ன அதை நோக்கி மட்டும் தான் பார்க்கணும், என்னோட அடியை தான் அவங்களுடைய ப்ரியாரிட்டியா பார்க்கணும், என்னுடைய கண்ணீர் துடைக்கிறது அவங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். இது மட்டும்தான் அன்னைக்கு நமக்கு இருந்த ஒரு விஷயம். ஐ ஸ்டில் ரிமம்பர், நான் ஒரு 8th grade படிக்கிற டைம்ல வந்து நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி என்னை வந்து என் கிளாஸ்மேட்ஸ் கலாய்ச்சாங்க, என் சீனியர்ஸ்லாம் கலாய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அழுது நான் போயிட்டு சமைட்டெல்லாம் வென்றேன். எப்படியாவது என்ன ஒல்லி ஆக்கிருக்கடவுளே என் வாழ்க்கையில், அதுதான் எனக்கு மிகப்பெரிய கடவுள், மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நம்மளை சுற்றின ஒரு உலகமாக இருந்தது. பட் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுள்ளேருந்து ஒரு 5 years back, ஒரு 10 years back, ஒரு 6-7 years back நம்ம பண்ண, நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்க்கும்போது வி ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லை அப்பா. திரும்பி பார்த்தா என் லைஃப்பில் சி நான் எனக்கு அது பெருசு, ஸோ எனக்கு நீ இதை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம், ஒரு என்னையே நான் வந்து பெருசாக பார்க்குறேன் நிறைய இடங்களில். அண்ட் என்னோட ஒரு 20-19 வயசில் இருக்கக்கூடிய என்னை போய் கேட்டிங்க அப்படின்னா அவன் நிஜமாக சொல்லியிருப்பான் இது எதுவுமே நான் பண்ணவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை இவ்வளோ அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக நான் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சிட்டு ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன ஹிண்ட் நமக்கு கிடைச்சா கூட நம்ம சிரிச்சுட்டு வரதை பார்த்துக்கலாம், இதுதானே இதை விட நான் பெருசு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை ரொம்ப அசால்ட்டாக கிடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கு பேர் ஒன்று வந்து இதுக்கு பேர் தான் வயசாகுது, இதுக்கு பேர் தான் அடல்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம், இதுக்கு பேர் மெச்சோரிட்டின்னு எடுத்துக்கலாம். அல்லது இதை வந்து இன்னும் எப்படி சொல்லணும்னா, நம்மளுடைய இயல்பே எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல் திஸ் டுகெதர் மெய்ட் அ டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் அஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் அஸ்ஸை யாருக்கெல்லாம் பிடிக்குதோ, இந்த டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் அஸ் யாரெல்லாம் சகிச்சுக்கிறாங்களோ, தே ஆர் ஆர் பீப்புள். ஓகே, ஸோ பி வித் யுவர் பீப்புள், என்ஜாய், ஹாப்பி ஹாலிடேஸ், ஈத் முபாரக். நான் உங்களை வந்து மண்டே சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். மிஸ் பண்ணுறீங்களா எங்களை? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஆப் இருக்கு 89.4 தமிழ் எஃப்எம் ஆப், ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கேளுங்கள். தரா, டேக் கேர், குட் நைட்.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அதிமுக எம்எல்ஏக்கள் மூவர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தாவிகாவில் இணைந்தனர். அவர்கள் சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை கையளித்தனர். ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் தெரிவித்தார். இவர்கள் மூவரும் முதல்வர் விஜயையும் சந்தித்தனர். சட்டமன்றத்தில் 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக 3 பிளவுபட்டுள்ளது. எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்து பழனிசாமி தரப்பிற்கு 5 எம்எல்ஏக்கள் சென்றுள்ளனர். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்திற்கு கடும் கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுத்த சுயப்பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம், மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகிடு தத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த சிறுபான்மை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகின்றனர் என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடிப்போய் ஆதரவு கேட்டதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோஃபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல், பழைய மந்தையில் புதிய கள் என்பது போல், அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கின்றது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என்று அம்பலப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்தார். NDA ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லளிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் குதிரை பேரத்தை கூச்சமே இல்லாமல் நடத்துவதுதான் மாற்று அரசியலா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தலைமைச் செயலகத்தை தாவிகா அலுவலகமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதல்வர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். துரிதமாக வழக்கு பதிவு செய்து விரைவாக விசாரிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முறைகேடு வழக்கில் 3 NTA பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 23 பேர் எழுதிய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை இன்னுமா பாடம் கற்கவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நரசிம்மா கேள்வி எழுப்பினார். நீட் விவகாரத்தில் NTA மத்திய அரசின் செயற்பாடு மிகவும் வருத்தமளிக்கின்றது என்று அவர் கூறினார். இந்நிலையில் நீட் முறைகேடு வழக்கில் 3 தேசிய தேர்வு முகமை பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 14 நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழு உயர் அதிகார குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளனவா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குழுவின் பரிந்துரைகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ இணையதள குளறுபடி விவகாரம் தொடர்பில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சிபிஎஸ்இ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதன் பின்னர் அடுத்தகட்ட நகர்வுகள் நிகழும். இந்த விவகாரத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி கான்பூரின் வழிகாட்டுதலோடு இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்புவதாக கூறினார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமால் வீரவங்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடுவில நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணை உத்தரவு வழங்கப்பட்டது. இதன்படி 500,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று அவர் தலங்கம்ப போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் வழங்கிய பின்னர் முன்னாள் அமைச்சர் விமால் வீரவங்ச போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்.
4: அமீரக செய்திகள்.
3: ஈத் அல் அதா பண்டிகையின் போது தொழுகை நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 27 அதிகாலை 5:47 துபாயில் ஈத் தொழுகை இடம்பெறும். ஷார்ஜாவில் அதிகாலை 5:45 முதல் ஈத் தொழுகை இடம்பெறும் என்று ஷார்ஜா இஸ்லாமிய விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. அஜ்மானில் அதிகாலை 5:45 ஈத் தொழுகை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உமல் குவைனில் 5:44 ராசல் கைமாவில் அதிகாலை 5:43 புஜைராவில் அதிகாலை 5:43 ஈத் தொழுகை இடம்பெறும். ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அமீரகம் முழுவதும் இலவச வாகன நிறுத்துமிட வசதிகளை பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை காலத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மே 29 வரையான இலவச வாகன தரிப்பிட வசதி துபாய் முழுவதும் உள்ள அனைத்து பொது வாகன நிறுத்துமிடங்களுக்கும் பொருந்தும். பல அடுக்கு வாகன நிறுத்துமிடங்களுக்கு கட்டணம் தொடரும் என்று பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 30, 2026 முதல் வாகன நிறுத்த கட்டணங்கள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று பாக்கின் அறிவித்துள்ளது. இதேவேளை இலவச வாகன நிறுத்துமிட ஏற்பாடுகள் குறித்து பாக்கோனிக் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை.
4: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடன் சிறந்த ஒப்பந்தம் எட்டப்படும் அல்லது ஒப்பந்தமே இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கான அமெரிக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், எகிப்து மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையெழுத்திடுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்றே கைகூடக்கூடும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். நேற்றிரவு சில செய்திகள் வரக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒருவேளை இன்று வரலாம் என்று மார்கோ ரூபியோ கூறினார். நீர்வழி பாதைகளை திறப்பதற்கும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு உள்ள திறனை பொறுத்தவரை மிகவும் உறுதியான ஒரு விடயம் நம்மிடம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: Star of the month, actor Ajit Kumar.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போதான் பிரியா ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம், ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு டாட்டா பாய் பாய்ன்னு ஹாப்பியா வந்து சொல்றீங்களா? பாயுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் வந்து இந்த 7 எமிரேட்ஸை சுத்தி பார்க்க போறோம், இல்ல இந்த எமிரேட்ஸை தாண்டி நாங்க வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. ஸோ எங்க போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் இப்ப அடுத்து உங்களுக்கான UAE அப்டேட்டை கொடுக்கலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: UAE ல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, ஆக்சுவலி சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு, குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊரில் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காரில் அப்படியே போயிட்டே இருக்கும்போதே வந்துட்டு இந்த மேக்கப் பண்ணுறது, ஹேர் சரி பண்ணுறது, எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு போவோம். அப்படி இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயே ஆகணும்ல, ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மேக்கப்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பிளான்ஸில் இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருப்போம். ஆனால் இனிமேல் அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முக்கியமாக ட்ரைவ் பண்ணும்போது மேக்கப் பொருட்களை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமீரகத்தில் வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டும்போது மேக்கப் பொருட்களை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 800 AED, ஜஸ்ட் ஒரு 800 AED வந்து ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பிளாக் பாயிண்ட்ஸ் இருக்காமா, அதனால் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு முன்னாடியே மேக்கப்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாகவே ட்ரைவ் பண்ணுவோம். ஏன்னா எதுக்கு நம்ம 800 சும்மா போயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு, ஓகேவா? அதனால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட மேக்கப் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: என்னடா அது, லிப்ஸ்டிக் வந்த சோதனை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நினைப்பு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஆரி ஆரி ஆரி.
4: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப யுஏஇல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் பிரியா. நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து இது நடக்கணும் அது நடக்கணும், புது வீடு வாங்கணும், புது கார் வாங்கணும், இந்த வேர்ல்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எனக்காவது எடுத்து வச்சிருக்கோமா? அது எப்படி பிரியா நடக்கும் எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கு தான். எஸ் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் தெரியுமா? என்னென்னா, உங்களோட ட்ரீம் லக்ஸுரி காராக இருக்கட்டும், இல்லை தங்கம் வாங்கணும், நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளானாக இருக்கட்டும், கை நிறைய காசு கிடைச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அல் அண்ட் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக ஊருக்கு நீங்கள் பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். அண்ட் வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ், வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல, தங்கம் விற்கிற விலக்கியா? ஸோ மேலும் தினமும் 1000 திரம் கேஷ் வெல்லும் வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே அலன்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆப் அல்லது பிரான்ச்சஸ் வழியாக நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 1st வரை மட்டுமே. ஸோ உடனே இந்த ஈதல்லாதாக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து நம்ம காசு அனுப்புவோம், உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மனசார நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலன்சர் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்க. கையிலே ஃபோன் இருக்குல்ல, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஊருக்கு காசு அனுப்பிச்சு பாருங்க. மேபி அந்த லக்கி வினர் நீங்களா இருக்கிறதுக்கு நிறைய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
5: Offer valid till 31st May.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அடிங்க.
9: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982
9: செலிப்ரேஷன்ஸ் நாளே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
11: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. என்னதான் வந்து நமக்கு யூடியூப் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கேட்கறதுக்கான ஆப் இருந்தாலும், இந்த ரேடியோவில் பாட்டு கேட்ட பாட்டு ப்ளே பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு சுகமே தனி இல்லையா? இது வந்து ரேடியோவில் நான் பேசுகிறனால கிடையாது, நான் அந்த சைடு இருந்தாலுமே நான் அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கூட. அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் மனசை தொட்ட மெட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு யார் என்ன கேட்டிருக்காங்க, என்ன சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரியா எனி ஹாரிஸ் ஜெரார்ட் சாங் வந்து ப்ளே பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காகவே அவங்க கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. யார் இந்த பாட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரேவதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: தமிழ் தமிழ் தமிழ்

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச ஒரு காமெடி எல்லாம் வந்து இப்போ நமக்கே வந்து ரியல் லைஃப்ல நடக்கும் போது எப்படி இருக்கும் எனக்கே அதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? வடிவேல் சாரோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குல்ல, அப்படி ஊசி பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிடுறாங்கப்பா அப்படின்னு. வீட்டிலலாம் வந்து கூட சொல்லுவாங்க, அவனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவன் எங்க போனாலும் பொழைச்சுப்பான், அவளா பார்த்துப்பா, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. கடைசியில் எல்லா பாரமும் நம்ம தலையில வந்துதான் விழுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். சரி பரவாயில்ல, வந்தது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சு ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டுருமோ பாருங்க. எல்லாருமே ஸ்ட்ராங்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த ஸ்ட்ராங் ஃபேஸ்க்கு பின்னாடி ஒரு சைலண்டான ஒரு பெயின் இருக்கும் தெரியுமா? அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இல்லை. ஸோ அவன் பார்த்துப்பான் அதெல்லாம் ஸ்ட்ராங்னு சொல்லி நம்மளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பாக போகும்போது அந்த ஸ்ட்ராங் பர்சன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எஸ் நம்மளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் டீப்பாக. ஸோ ஸ்ட்ராங் பீப்புள் வந்து டயர்டாகுவாங்களா? என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் அவங்களோட மைண்டுக்குள்ளே வரும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அதை நம்ம ஈஸியாக டீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளை பற்றியே நம்ம கொஞ்சம் அப்பப்போ பெருமை பண்ணணும். இப்போ கூட பாருங்கள், அந்த லாங் வீக்கெண்ட் வருது, உங்களோட மைண்டுக்கு உங்களோட மனசுக்கு இது எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுக்க போகிறீங்க, எஸ் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணதை, நம்ம கடந்து வந்த பாதையை நினச்சி ஒவ்வொரு செகண்டுமே நம்ம என்ஜாய் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ இந்த ஹாலிடேயில், வரப்போகிற ஹாலிடேயில் வந்து உங்களுக்காக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% off on perfumes, dates and household items. இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

ஐ எம் ஓகே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? அன்புடன் நான் பிரியா. எஸ், நான் ஓகேன்னு சொல்றது நிஜமாவே ஓகே தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லை? எஸ் ஐ எம் ஓகே அப்படின்றது ஒரு வேர்டு இல்லை, ரொம்ப பேர் ஓகே இல்லை ஆக்சுவலி, இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு டயர்டாயிருது. நம்ம என்னோட மைண்ட் என்ன சொல்லுது, நம்மளோட ஹார்ட் என்ன சொல்கிறது அப்படின்றத சொல்லக்கூட எனர்ஜி இல்லாமல் போயிடுது. ஏன்? பிகாஸ் சில பெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே இருக்காது. மோதோ ஸ்ட்ராங் பீப்புளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், அவங்க ஓன் ஃபீலிங்ஸை சைடில் வச்சுட்டு மற்றவங்க கம்ஃபர்ட் பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க. நீங்கள் கூட அப்படி தானே, போய் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட் அப்செட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கால் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகேவா, கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஃபேமிலி கொஞ்சம் வீக்காக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, முடிஞ்சால் லீவை போட்டு நேரில் கூட போய் அவங்கள ஆறுதல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. ஆனால் அவங்க லோவாக இருக்கும்போது சில பேரோட பெயினை வந்து சத்தமாகவே இருக்காது தெரியுமா, கொஞ்சம் அமைதியாகவே இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ ரொம்ப துருத்துருன்னு பேசிகிட்டு இருந்தவங்க அமைதியாக வந்து இருக்கிறாங்க, இதை பற்றியும் ஷேர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ப்ளீஸ் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட என்னன்னு கேளுங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் கூல், ஐ ஆம் சில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தை, எல்லாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. பட் உங்கள் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும்ல, அப்படி உங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட் அவர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஐ ஆம் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னாங்கன்னா அந்த 1000 அர்த்தத்தை வந்து கண்டுபிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணி அவங்கள அந்த ஒரு ட்ரபிள்லேருந்து வெளியில் கொண்டு வந்தோன்னா ஏதோ ஒரு சாதித்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? எஸ், அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கொஞ்சம் நம்மளை பற்றியும் மற்றவங்கள பற்றியும் திங்க் பண்ணி பார்ப்போம்.

0: Favorite song of the hour was brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Siraga Sambar Biryani, Chennai Bhai Vittu Kalyana Biryani. Enjoy pannunga. Wasal Hub, Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light. Nadandadu.
3: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
2: Nadakkapovadu. Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: மற்றும் பாகுபலி தாலின்னு விருந்துதான்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்பரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ.

0: இந்த வெள்ளையா இருக்கவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அவங்க அது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயங்கர ஃபன்னாக பேசுகிறவங்க, ஆஃபீஸில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்க, அவங்கள சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சிட்டே இருப்பாங்க, பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனோட ஹார்ட் வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேரோட சிரிப்பு அவங்களுக்கு வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம் மாதிரின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அழுதாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது, தேம்பி தேம்பி அழுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க மனசில் நினைப்பாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்களை வந்து எப்பயும் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியான பர்சன். நமக்கு தெரியுமா, மோஸ்ட் கேரிங் பீப்புள் தான் மோஸ்ட் புரோக்கனாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பிகாஸ் அவங்க எல்லாரோட எமோஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அந்த எமோஷன்ஸ் வந்து வெயிட்டாக யாருக்கும் தெரியாமல் அவங்களே வந்து கேரி பண்ணுவாங்க. எவ்வளோ பாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹார்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த தராசில் வச்சோம் அப்படின்னா அப்படியே திணறும், அந்த மாதிரி வந்து அவ்வளோ பாரம் இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே. பட் அதை துளியளவு கூட வந்து வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளுக்கு தான் ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை கூட ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான ரொம்ப சாஃப்டான ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நீங்களா? அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. உங்களோட பாரத்தையும் கொஞ்சம் இறக்கி வைங்க, அதுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சூப்பர்.
1: Relax, song of the hour.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்தறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது.
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்ன,
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
1: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

எல்லாமே மாறிடுச்சு ஒரே ஒரு விஷயத்தை தவிர. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சொல்லுவாங்கல்ல, பையன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பொண்ணு மாதிரி அழாதடா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் சில பேர் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ பாய்ஸ் வந்து பொண்ணு மாதிரி அழக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் மட்டும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரியே வந்து இருக்கும். எல்லாமே ஹியூமன்ஸ் தானே, எல்லாத்துக்கும் காயப்பட்டா ரத்தம் வரும். அதில் என்ன ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஒன்று தான் இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் பர்சன் வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பெயினை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே. நிறைய ஆண்கள் வந்து பெயினை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கே அழுதா நம்மளை வீக்கு நினச்சிருவாங்களோ அப்படியே அந்த சமுதாயம் என் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வந்து இருக்கும். எத்தனை பேர் எத்தனை ஆண்கள் வந்து தனியாக அழுதுருப்பாங்க தெரியுமா, நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கும் மனசு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் இல்லை. ஸோ நம்ம அப்பாக்கள்லாம் வந்து பார்த்துருப்போம், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது வந்து கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் அப்பா வந்து கேட்கவே வேண்டாம். ஸோ வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போகும்போது தானாகவே தண்ணி வந்துடும். அவங்களோட இமோஷன்ஸ் வந்து எப்படி காமிப்பாங்க, இந்த ஒரு அழுகை அதுலேருந்து தானே வரும் இல்லையா. ஸோ பரவாயில்ல, அந்த மைண்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. சில பேர் வந்து லைட்டாக அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க, அழாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால தாங்க முடியாது. நம்ம மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிற மனிதர்களும் இன்னும் இருக்காங்க. அந்த கேர் தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹீலிங் தெரியுமா. நிறைய பேருக்கு, சில பேர் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் டவுன் ஆகுது. யாராவது ஜென்யூனாக வந்து கேர் பண்ணும்போது தான் அதோட ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு வந்து புரியும். ஆஹா, நம்ம அழுத கூட நம்மளை தப்பாக நினைக்காம நம்ம மேலே இவ்வளோ கேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றணும் இல்லை. எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லை. கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502529 40.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல ஒரு சில விஷயம் மட்டும் பிளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு என்னோட ரிக்வெஸ்ட். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. தி ஸ்ட்ராங் பீப்புள் அவங்களுக்கு கூட ஒரு ஷோல்டர் தேவைப்படுது தான், ரெஸ்ட் தேவைப்படுது தான், அன்பு தேவைப்படுது தான், அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவைப்படுது தான். அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், அவன் புரிஞ்சுப்பான், அவளும் புரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம ஒரு ஜோனில் இருக்கும் தெரியுமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாமா? ஏன்னா நம்ம வீக் அவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வச்சுட்டன்ற ஒரே காரணத்துக்காக அப்படி யாரையும் வந்து தள்ளி விட்டுற முடியாதுல்ல. ஆல்வேஸ் சிரிச்சிட்டே இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான மனுஷங்களுக்கும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த ஆறுதல் தேவை. ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இருக்காங்க, அந்த ஸ்ட்ராங் பர்சன் நீங்களாகவே இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கோங்க உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு. எல்லாத்தையும் தாங்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இஃப் யூஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், கொஞ்சம் டயர்டானால் பரவாயில்ல, கொஞ்சம் அழுதாக பரவாயில்ல, கொஞ்சம் பிரேக் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளவு தான், அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த பாடி அண்ட் மைண்டில் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ஓடி ஓடி போய் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் தான். பாசமாக பாசம், நேசம், அன்பு, பண்பு எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நம்மளை ஒரு 100% பார்க்கலன்னு கூட ஒரு 50% நம்ம பக்கமும் ஒரு கேர் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்ல. இப்போ கூட இந்த லாங் லீவில் உங்களுக்கான ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட காலுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, உங்களோட மனசுக்கு நிம்மதியை கொடுங்க, உங்களோட கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அவ்வளவு தான் நான் வந்து சொல்ல வந்தது. எனக்கு இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. FM.
1: நடந்தது
2: நடந்தது
3: கேமரா
1: நடக்க போவது
2: நடக்க போவது
3: ரோலிங்
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், பிரியா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ அந்த லீவ் முடிஞ்சு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்புடன் நான் என் கூட கேட்க மறந்துடாதீங்க. 8 to 11, ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் ஷார்ப்பாக அடுத்த மண்டே கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அண்ட் வெக்கேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு எனர்ஜி வரும் பார்த்தீங்களா? நல்லா இருக்கே, இன்றைக்கி ஆஃபீஸ் வேறு லெவலில் போச்சு அப்படின்ற போது நீங்கள் சொல்லணும். ஓகே, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போகிறீங்க. அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அடிக்கடி சொல்கிறது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். பத்திரமா இருங்க அண்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிரியாவை மிஸ் பண்ணீங்க, பண்ணமாட்டீங்க, ஒரு வேளை பண்ணீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படின்னா ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் நான் கொடுத்துட்டே இருக்கோம். சிரிக்க வைக்கிற மாதிரி, சிந்திக்க வைக்கிற மாதிரி எல்லாமே அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டேஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய மெமரிஸோட மீண்டும் சந்திப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பை, டேக் கேர்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. செழித்தையும் தமிழி ஒளியும்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் Brought to you by Divya Auto Spare Parts Trading, Genuine Parts Center for Japanese Cars.
2: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக எம்எல்ஏக்கள் மூவர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் தாவிகாவில் இணைந்தனர். அவர்கள் சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை கையளித்தனர். ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் தெரிவித்தார். இவர்கள் மூவரும் முதல்வர் விஜயையும் சந்தித்தனர். சட்டமன்றத்தில் 47 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக மூன்றாக பிளவுபட்டுள்ளது. எஸ் பி வேலுமணி தரப்பில் இருந்து பழனிசாமி தரப்பிற்கு 5 எம்எல்ஏக்கள் சென்றுள்ளனர். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடும் கண்டனம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுத்த சுயப்பிரகாச தூய சக்தி என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்ட அரசியலில் குறித்த திரையுலக பிரபலம், மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகிடுதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தி தான் அமைத்த சிறுபான்மை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகின்றனர் என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தான் எந்த கட்சியை தீய சக்தி என்று வர்ணித்து களமாடினாரோ அந்த கட்சியின் தயவில் வெற்றி பெற்ற ஒரு சில கட்சிகளை தேடிப்போய் ஆதரவு கேட்டதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோஃபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றதும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்று வாக்களித்த மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல், பழைய மந்தையில் புதிய கள் என்பது போல், அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கின்றது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என்று அம்பலப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்தார். NDA ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லளிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் குதிரை பேரத்தை கூச்சமே இல்லாமல் நடத்துவதுதான் மாற்று அரசியலா என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தலைமைச் செயலகத்தை தாவிகா அலுவலகமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது என்று திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதல்வர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளை விரிவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். துரிதமாக வழக்கு பதிவு செய்து விரைவாக விசாரிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் NTA பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 23 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை இன்னுமா பாடம் கற்கவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நரசிம்மா கேள்வி எழுப்பினார். நீட் விவகாரத்தில் NTA மத்திய அரசின் செயற்பாடு மிகவும் வருத்தமளிக்கின்றது என்று அவர் கூறினார். இந்நிலையில் நீட் முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. November 14 நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழு, உயர் அதிகார குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளனவா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குழுவின் பரிந்துரைகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ இணையதள குளறுபடி விவகாரம் தொடர்பில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சிபிஎஸ்இ இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதன் பின்னர் அடுத்த கட்ட நகர்வுகள் நிகழும். இந்த விவகாரத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐஐடி மெட்ராஸ் மற்றும் ஐஐடி கான்பூரின் வழிகாட்டுதலோடு இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்புவதாக கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமால் வீரவங்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேகநபர் கடுவில நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணை உத்தரவு வழங்கப்பட்டது. இதன்படி 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று அவர் தலங்கம்ப போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் வழங்கிய பின்னர் முன்னாள் அமைச்சர் விமால் வீரவங்ச போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஈத் அல் அதா பண்டிகையின் போது தொழுகை நேரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மே 27 அதிகாலை 5:47 துபாயில் ஈத் தொழுகை இடம்பெறும். ஷார்ஜாவில் அதிகாலை 5:45 முதல் ஈத் தொழுகை இடம்பெறும் என்று ஷார்ஜா இஸ்லாமிய விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. அஜ்மானில் அதிகாலை 5:45 ஈத் தொழுகை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உமல் குவைனில் 5:44 ராசல் கைமாவில் அதிகாலை 5:43 புஜைனாவில் அதிகாலை 5:43 ஈத் தொழுகை இடம்பெறும். ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அமீரகம் முழுவதும் இலவச வாகன நிறுத்துமிட வசதிகளை பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் விடுமுறை காலத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மே 29 வரையான இலவச வாகன தரிப்பிட வசதி துபாய் முழுவதும் உள்ள அனைத்து பொது வாகன நிறுத்துமிடங்களுக்கும் பொருந்தும். பல அடுக்கு வாகன நிறுத்துமிடங்களுக்கு கட்டணம் தொடரும் என்று பாக்கின் நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 30, 2026 முதல் வாகன நிறுத்த கட்டணங்கள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று பாக்கின் அறிவித்துள்ளது. இதேவேளை இலவச வாகன நிறுத்துமிட ஏற்பாடுகள் குறித்து பாக்கோனிக் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடன் சிறந்த ஒப்பந்தம் எட்டப்படும் அல்லது ஒப்பந்தமே இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் ஓர் உடன்பாட்டை எட்டுவதற்கான அமெரிக்க முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், எகிப்து மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையெழுத்திடுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்றே கைகூடக்கூடும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். நேற்றிரவு சில செய்திகள் வரக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒருவேளை இன்று வரலாம் என்று மார்கோ ரூபியோ கூறினார். நீர்வழி பாதைகளை திறப்பதற்கும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு உள்ள திறனை பொறுத்தவரை மிகவும் உறுதியான ஒரு விடயம் நம்மிடம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: கூழாங்கல்லு அடிங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். 89.4

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega?
3: No, kidhar milega?

0: OCP मिल गया, हाँ मिल गया OCP मेरे को, मिल गया
1: OCP।
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
4: வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
4: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
4: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா?
4: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
4: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேன் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தகத்திட்டு தகத்திட்டு தான் தகத்து தக்கு திகினதான் திகித்திட்ட கத்தட்டுக்கு தான் திணக்குதான் தக்கிட்டு தான் அலன்ன கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட தாதா தா அலன்ன கிட்ட தக்க தரிக்கிட்ட தான்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर ஜஸ்ஸா
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை 89.4 தமிழ்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: que se me debe tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.